ஆனிசை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் தான் உங்கள் நிஷா பேசுகிறேன். இது மெல்பர்ன் மேற்கிலிருந்து ஒலித்துக் கொண்டிருக்கும் உன்னெஃப்எம் சமூக வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு. முதலில் ஓம் திரைப்படத்திலிருந்து சாயா பியாங்கர் இசையில் அலா காலா வா பாடலை கேட்டு மகிழலாம். இந்த பாட்டிற்கு ரோகேஷ் வரிகளை எழுதி சாயா பியாங்கர் பாடியுள்ளார்.

நேயர்கள் இணைந்திருப்பது வானிசியன் வெள்ளி மாலை நிகழ்ச்சிகள். இந்நிகழ்ச்சிகளை 88.9 FM winfm.org.au என்ற இணையதளத்திலும் வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 6 மணியிலிருந்து 8 மணி வரை கேட்டு மகிழலாம். இன்று நான் உங்களிடம் ஒரு குட்டி கதையை சொல்ல போகிறேன். இந்த கதையின் தலைப்பு மண்ணை கவ்விய பூரான். தரையில் எறும்பு மெல்ல ஊர்ந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது பூரான் அதன் அருகே வந்தது. நண்பா, நான் வருவதை கூட கவனிக்காமல் எங்கே சென்று கொண்டிருக்கிறாய் என்று எறும்பிடம் கேட்டது. எறும்பு, பூரான் நண்பா, உன்னை கவனித்துக் கொண்டிருந்தால் என் கடமையை நான் சரிவர செய்ய முடியாதே என்று ஊர்ந்து கொண்டே சொன்னது. அப்படி என்ன முக்கியமான கடமை என்று பூரான் கேட்டது. எறும்பும் ஊர்வதை நிறுத்தாமல் மழைக்காலத்திற்கு தேவையான உணவை வெயில் காலத்திலேயே தேடி சேர்த்து வைப்பது என் கடமை. உன்னிடம் பேசிக் கொண்டிருந்தால் என் கடமையை செய்ய முடியாது என்று கூறி சென்று விட்டது. பூரான் எறும்பு தன்னை ஏமாற்றி விட்டதாக கருதியது. எறும்பை மட்டம் தட்டியே தீர வேண்டும் என்று நினைத்து கொண்டது. அடுத்த நாள் எறும்பு வரும் வழியில் நின்று அதை வழிமறித்தது. எறும்பே, கடமையை சரிவர செய்வதால் மட்டும் நீ வல்லவனாக முடியாது. உன்னால் என்னை போல வேகமாக ஊர்ந்து வர முடியுமா? அப்படி வந்தால் நீ என்னை விட வல்லவன் என்று ஒத்துக்கொள்கிறேன் என்று கேட்டது. அதற்கு எறும்பு, வீண் பேச்சு வேண்டாமே, என் கடமை செய்ய விடேன் என்று பணிவாக கேட்டது. பூரான், தப்பித்து ஓட பார்க்காதே என்று கேலி செய்தது. அதற்கு எறும்பு மிக அமைதியுடன், பூரானே, உன் அளவுக்கு வேகமாக என்னால் ஊற முடியாது. அந்த தைரியத்தில் நீ பேசுகிறாய், ஆனால் நான் செய்யும் சில காரியங்களை உன்னாலும் செய்ய முடியாது. அதனால் யார் வலியவன் என்று பரீட்சையெல்லாம் வேண்டாம் என்று திரும்பவும் கூறியது. பூரானோ, அப்படி என்ன சாகசத்தை நீ கிழித்து விட போகிறாய்? சாதுரியமாக பேச கற்று வைத்திருக்கிறாய் என்று கூறியது. எறும்பு பூரானை பதில் பேசாமல் ஒரு தண்ணீர் தொட்டியின் அருகில் அழைத்து சென்றது. பூரானை வேடிக்கை பார்க்க சொல்லிவிட்டு கரையின் அருகில் இருந்த ஒரு துரும்பில் தொற்றி கொண்டு தண்ணீரில் விழுந்து அந்த துரும்பை பற்றி கொண்டு தண்ணீரில் மிதந்தது. பூரானை பார்த்து, உன்னால் இப்படி செய்து காட்ட முடியுமா என்று கேட்டது. பூரானுக்கு அப்போதுதான் எல்லோருக்கும் சில வல்லமைகளும் சில இயலாமைகளும் இயற்கையிலேயே உண்டு என்று புரிந்தது. எறும்பிடம் மன்னிப்பு கேட்டது. அன்றிலிருந்து பூரான் எறும்பின் கருத்துக்களை மதித்து நடந்து அதற்கு சிறந்த நண்பனாக திகழ்ந்து வந்தது. இத்துடன் இந்த கதை முடிந்துவிட்டது. இப்போது ஹாய் திரைப்படத்திலிருந்து ஜென் மார்ட்டின் இசையில் ரசகுலா பாடலை கேட்டு மகிழலாம். இந்த பாட்டிற்கு விஷ்ணு இடவன் வரிகளை எழுதி அனிருத் பாடியுள்ளார். அடுத்த முறை உங்களிடம் வேறொரு சுவாரஸ்யமான கதையை கூறுகிறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நிஷா. நன்றி, வணக்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்ன் மேற்கிலிருந்து ஒழித்துக் கொண்டிருக்கும் சமூக வானொலியான வின் எஃப்எம் 88.9 அலைவரிசையில் வானிசையின் வெள்ளி மாலை நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளீர்கள். இன்னைக்கு மெல்பர்ன் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த மாலை நேரத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நான் ஒரு ஸ்பெஷல் கெஸ்டோட வந்துருக்கேன். யார் அவர் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, எஸ்பிபி சார் அவர்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அவர் பாடல்களுக்கு ஃபேன் இல்லாதவங்க இருக்கவே முடியாது. அதே பாணியில் தன்னுடைய படைப்பை ஆரம்பித்து இன்னைக்கு அவருடைய தனித்திறமையால் முன்னேறினவரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். மிஸ்டர் கார்த்திக் அவர்களோடு தான் நாம் இன்னைக்கு இணைஞ்சிருக்கோம். கார்த்திக், இந்த ஷோக்கு வந்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
1: பயமா இருக்கு. இல்ல, ஆக்சுவலா எனக்கு இன்டர்வியூஸ் அப்படின்னு பார்த்தா இது ப்ராப்பர்லி டு சே லைக் செகண்ட் இன்டர்வியூ நினைக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் இன் சிட்னி.
0: ஓகே.
1: சோ இப்படி லைவா வச்சு என்ன கேள்வி கேட்க போறீங்க, அதுக்கு நம்ம சொல்ல போற பதிலாம் கொஞ்சம் ஹம்பிளா இருக்குமா இல்ல ஓவரா இருக்குமா, அதெல்லாம் பார்த்து பார்த்து பேசணும் இல்லீங்களா?
0: பரவாயில்ல பரவாயில்ல கார்த்திக், நீங்க இன்னைக்கு ஷோல நல்லா பண்ணுவீங்கன்னு நான்
1: நம்புறேன். பட் ஐ அம் வெரி ஹாப்பி, லைக் யூ. I was very much looking forward to it.
0: Thank you so much.
1: And the vidla, yeah, I'm really excited.
0: Okay.
1: Enna patti dhan bayame.
0: Adhe bayam enakku irukku. Enna patti adanal neenga bayapada thevai illa. And na indha program start pandrathukku munnadi onnu solla virumbren. Actually nama last time meet panna mudiyama pochu. அண்ட் நான் என்ன நினச்சேன்னா, கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம ஸ்டேஷனில் பண்ணி ஆகணும், ஏன்னா இது ஒரு ஃபன்னான எபிசோடாக இருக்க போகுதுன்னு நான் நினச்சேன். ஸோ அதனால தான் நான் வந்து உங்களை புஷ் பண்ணி இன்னைக்கு நான் எப்படியாவது பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டது. கார்த்திக், ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னா, நீங்கள் உங்களை ஒரு சிங்கராக இது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஒரு பர்ஃபார்மராக நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்க, அதை ஃபஸ்ட்
1: சொல்லுங்களேன். சிங்கர் பர்ஃபார்மர் அதெல்லாத்தையும் காட்டிலும் வந்து ஒரு மியூசிக் ஓரளவுக்கு தெரிஞ்ச, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நண்பனா, லைக் இசையால் தனக்குரியவர்களை மகிழ்விக்க தெரிந்த ஒரு ஒரு ஒரு உற்ற ஒரு நண்பனாக இருக்கிறது தான் வந்து எனக்கு வந்து பிராப்தமோன்னு தோணுது. ஏன்னா அப்படி தான் எல்லோரும் என்னை பார்க்குறாங்க. ஸோ இருந்தது இதுக்கு முன்னாடி இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் அப்படின்னா, பட் இன் திஸ் லைஃப் ஜேர்னி லைக் இட் ஆல் லைக் அப்சைட் டவுன். மற்றவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு
0: பார்க்குறேன். புரியுது. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம்னு ஒன்று இருந்திருக்கும் அப்படின்னு தானே, எல்லாரும் டக்குன்னு ஒரு பாடகராக ஆயிட முடியாது. உங்களோட லைஃப்பில் ஓகே நான் நல்லா பாடுறேன், இதுதான் என்னோட ஒரு திறமை அப்படின்னு நீங்கள் எப்போ கண்டுபிடிச்சிங்க?
1: நான் 10th ஸ்டாண்டர்டில் தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பப்ளிக்காக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கே ஆரம்பிச்சது. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து நான் பாடினேன், ஆனால் அது எல்லாமே எனக்குள்ளேயே தான் இருந்தது.
0: ஓகே.
1: ஏன்னா எங்கள் அம்மா வந்து ரேடியோஸ் டெய்லி கேட்பாங்க. ஆக்சுவலாக அது எப்படின்னா, காலை அவங்க வேலையே அப்படி தான் ஆரம்பிக்கும். அது மட்டும்தான் எங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் மியூசிக்கு, மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அது மூலமாக எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கேள்வி ஞானத்தின் பேரில் நான் கேட்டு கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் எல்லாமே இசை. இப்போ வரைக்கும் எனக்கு என்ன இசையில் தெரியுமே இல்லாமல், ஆனால் அதை நான் பாடி முணு முணுத்துக்கிட்டு மியூசிக் வாயில் போட்டுட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருக்கிற சமயத்தில் இதெல்லாம் வந்து பில்ட் ஆகிட்டே இருந்தது. பட் ஃபஸ்ட் டைமாக நான் பெர்ஃபார்ம் பண்ணது மைக்கில் 10th ஸ்டாண்டர்டில் ஒரு தமிழ் சார்ந்த ஒரு நிகழ்ச்சிக்கு தமிழ் தாய் வாழ்த்து பாடல்கள் பாடணும் அப்படின்னு வரப்போ பண்ணினது. எப்படி வரும்னு எனக்கும் தெரியாது, ஆனால் அது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். பட் அது டர்ன்ட் அவுட் டு பி அ லைக் அ சர்ப்ரைசிங் திங். என் ஸ்கூலில் யாருக்குமே நான் இந்த மாதிரிலாம் பண்ணுவேன்னே தெரியாது. திடீர்னு ஒருத்தன், ஆனால் வேற மாதிரி வித்தியாசம், ரொம்ப நல்லா பாடுற மாதிரி இருக்கே யார் அதுன்னு எல்லாம் பார்த்துட்டு, தட் கேம் எ ஃபர்ஸ்ட் ரெகக்னிஷன் அண்ட் சார்ட் ஆஃப் ட்ரஸ்ட் கான்ஃபிடென்ஸ், நம்ம இன்னும் இதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு.
0: புரியுது. ஆனால் ஒரு ஸ்டேஜ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி உங்களை யாரோ ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பாங்கல்ல, உன்னால் இது முடியும், நீ நல்லா பண்ணுற, அப்படி யாராவது ஒரு ஃப்ரெண்ட் இல்லை ஒரு ஃபேமிலி மெம்பர் யாராவது இருக்காங்க?
1: என்னுடைய இசைப்பயணத்தை அந்த பாட்டு பாடுறதுல ஆரம்பித்து வச்சதே எங்கள் அத்தைன்னு தான் சொல்லணும், அப்பாவுடைய தங்கச்சி.
0: ஓகே.
1: இன்ஃபேக்ட் நான் ரொம்ப குட்டி பையனாக இருக்கிறப்பவே வந்து நான் இந்த மாதிரி முணுமுணுக்கிறப்ப செய்கிறப்பெல்லாம் கேட்டுட்டு பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க தான் வந்து நாங்கள் ஊருக்கு போயிருக்க சமயத்துல எல்லாம் ராத்திரி தூங்குறப்போ இந்த பாட்டு பாடு, எல்லாரும் இருக்கிறப்போ இந்த பாட்டு பாடு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து பாடுவேன். அவங்க ஊருக்கு போனாலும் அவங்க ஷீஸ் அ டீச்சர், அவங்க ஸ்கூல்ல வந்து ஷீ வில் இன்வைட் எவ்ரி ஒன் அண்ட் மேக் மீ சிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தெம். ஸோ அந்த விதத்துல மறக்க முடியாத ஒரு நபர்னு அவங்க தான், இதை ஆரம்பிச்சு வச்சதே அவங்க தான் சொல்லணும்.
0: புரியுது புரியுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எஸ்பிபி சார் அவர்களை தான் உங்களோட விர்ச்சுவல் குருவாக வச்சுருக்கீங்க. அது எப்படி உங்களுக்கு, அவரை எப்படி உங்களுக்கு பிடிச்சது? எல்லாருக்கும் பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்க காரணம் என்ன?
1: நான் இப்போது வந்து ஒரு ஒரு பாலிஷ்டு சிங்கிங் அந்த ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்க காரணமே வந்து அது தான். ஏன்னா இந்த சிங்கிங் நான் எப்படி, நான் சின்ன வயசுலேருந்து நானே முணுமுணுத்துக்கிட்டு நான் இதை பண்ணணும், நம்மளாக படம் சேரப்போ வந்து

0: குள்ள இருக்கிறப்போ இந்த மோகனுடைய டைம்ல வந்த பாடல்கள் இருக்கீங்களா, எஸ்பிபி இளையராஜா அண்ட் மோகன் காம்பினேஷன்ல வந்த சாங்ஸ் எல்லாம், அதுதான் கேவ் மீ டைரக்ஷன் டு அண்டர்ஸ்டாண்ட் லைக் ஹவ் அ சாங் ஷுட் பி. அது அது பாடுறது வந்து எப்படி பாடணும், என்ன மாதிரியான விஷயங்கள் நுணுக்கங்கள் இருக்கு, அந்த டைனமிக்ஸ் பார்ட் ஆஃப் இட். ஸோ ஸ்ருதி தாளம் தாண்டி அந்த எக்ஸ்பிரஷன், அழுகேனா அழுக தெரியணும், சிரிக்கிறனா சிரிப்பு தெரியணும், அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவருடைய பாட்டில் இருந்தால் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. இன்ஃபேக்ட் அந்த மாதிரியான கலெக்ஷன் ஆஃப் சாங்ஸ் தான் என்னுடைய இந்த அளவுக்கு மியூசிக்கல் ஜேர்னிக்கே ஒரு சோர்ஸ், ஒரு ஒரு புஷ் மாதிரி சொல்லலாம், ரெண்டாவது ஒரு ராக்கெட்ரி லான்ச்.
1: புரியுது. ஆனால் இப்போ நிறைய பேர் உங்களை பார்க்குறப்போ நீங்கள் உங்களோட பாடல்கள் எல்லாம் அவரை எங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொல்கிறப்போ உங்களுக்கு பெருமையாக இருக்கா, இல்லை இது எனக்கு ஒரு பயங்கரமான ரெஸ்பான்சிபிலிட்டியை தருது, நான் இன்னுமே பெட்டராக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை உங்களுக்கு உண்டு பண்ணுது நீங்கள் நினைக்கிறீங்களா?
0: இது வரைக்கும் கட்டாயம்ன்ற மாதிரி எதுவும் ஏற்படுத்தலை. ரெஸ்பான்சிபிலிட்டி நேரடியாகவும் மறைமுகமாகவும் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய பாட்டு நீங்கள் எடுக்கிறப்போ வந்து ஓரளவுக்காவது ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இல்லைன்னா தட் இஸ் நாட் கோயிங் டு பி தேர். ஸோ ஒன்று சக்ஸஸ் ஆச்சுன்னா அது பெரு செலவில் சூப்பர்னு வரும், இல்லாட்டி ரொம்ப ஒன்றுமே இல்லாமல் போகும். அதனால் வந்து நான் ஒரு ஒருதும் பண்ணுறப்போ, அதுவும் குறிப்பாக சாருடைய பாட்டு எடுக்கிறப்போ வந்து அவர் என்னென்ன நுணுக்கங்கள் கையாண்டாரோ அதெல்லாம் வந்து நேச்சுரலாக எனக்கு வர்ற மாதிரி, நேச்சுரல் அதாவது நான் ஃபோர்ஸ் பண்ணி பண்ண மாட்டேன், அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படிலாம் கிடையாது.
1: உங்க ஸ்டைல்ல அதை கரெக்ட் கரெக்ட்.
0: ஸோ இன்னும் சொல்ல போனால் என் வாய்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக நீங்கள் நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணீங்கன்னா அவருடையது வேற என்னுடையது வேற இருந்தால் இருக்கும். ஆனால் அந்த சாயல், அந்த அந்த எக்ஸ்பிரஸிங், த வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, ஒரு ஒரு பாட்டில் அவங்க பண்ணுற அந்த இதெல்லாம், அது வர்றப்போ அங்கே வந்து எனக்கும் அவருக்கும் ஒரு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இருக்கு. அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் டச் பண்ணுறப்போ, ஈவன் தோ என் வாய்ஸ் 100% அவர் மாதிரி இல்லைனாலும் எல்லாருக்கும் வந்து அது அவருடைய இதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி.
1: இல்லை கண்டிப்பாக, ஏன்னா உங்களோட சாங்ஸில் எல்லாத்துலேயும் ஒரு யூனிக்னஸ் இருக்குது. நம்ம சாரை நினைவுபடுத்துறதை விட உங்களோட ஸ்டைலில் அதை நீங்கள் டெலிவர் பண்ணும்போது அது மக்கள்கிட்ட இன்னுமே ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை எடுத்து நான் பார்க்குறப்போ ஒவ்வொரு பாடலும் நான் கேட்குறப்போ என்னால் ரிலேட் பண்ண முடிஞ்சுது. அவரோட வாய்ஸாக இருக்கட்டும், உங்களோட ஸ்டைலாக இருக்கட்டும், ரெண்டும் என்னால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடிஞ்சுது. நான் நினைக்கிறேன் அதுதான் உங்களோட வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
0: அதுதான் நானும் நினைக்கிறேன். பட் நிறையா பேருக்கு நான் அதை பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன், ஏன்னா அவங்களுக்கு புரியுமா புரியாதான்னு தெரியாது. அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்களோ அப்படியே இருக்கட்டும்.
1: புரியுது புரியுது. நீங்கள் இப்போ எஸ்பிபி சார் அவர்களை மீட் பண்ணால் அவர்கிட்ட என்ன பேசணும்னு நினைப்பீங்க, என்ன கன்வே பண்ணணும்னு நினைப்பீங்க சொல்லுங்களேன்.
0: ஃபஸ்ட்டு கண்டிப்பாக கால் விழுந்து நன்றி சொல்லுவேன், ஏன்னா இவ்வளோ தூரம் நான் வர்றதுக்கு காரணமே அதுதான். ரெண்டாவது அவர் கூட இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு சில காலங்களுக்காகவும் அவர் கூட அவருடைய ஸ்டேஜ் ஷோஸ் எல்லாத்துலேயும் வந்து நானும் சேர்ந்து பயணிக்கணுன்ற ஒரு விண்ணப்பத்தை வைப்பேன் அவர் கூட. ஆமாம், அதன்படி ஏன்னா அந்த இது விண்ணப்பம் வந்து அவர் கூட பாடணுன்றது மட்டும் இல்லை, இன்னும் எனக்கு கற்றுக்க வேண்டியது நிறையா
1: இருக்குது.
0: அவர் கிட்டத்தட்ட என்ன ஃபேஸ் பண்ணாரோ யங் ஏஜில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதையே தான் கிட்டத்தட்ட நானும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவர் தாண்டி வந்துட்டார் இல்லையா, அதனால அவர்கிட்ட கிட்ட இருந்து அதெல்லாம் பக்கத்துல இருந்து ஒன்னொன்னா கேட்டு இது எப்படி
1: ஒரு கைட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. என்ன ஒரு பர்சனல் க்வெஸ்சன் இருக்கு, உங்க டிபி நான் பாக்குறப்போ நீங்க அவரோட எடுத்த ஒரு புகைப்படம் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா, அது எப்போ நடந்தது என்னன்னு?
0: ஸோ நான் இந்த ரியாலிட்டி ஷோஸ்லாம் இனிஷியல் டேஸ்ல அதாவது காலேஜ்லாம் தாண்டி வேலை தேடுற சமயத்துல ரியாலிட்டி ஷோஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண டைம் அது. ஸோ ஐ வாஸ் டூயிங் கண்டினியூஸ்லி லைக் விஜய் டிவி, ஜெயா டிவி, லான்ச் பேட், எஸ்எஸ் மியூசிக், இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் அப்போ பண்ணிட்டு இருந்த சமயம் ஒன் பாயிண்ட்ல வந்து ஐ ஸ்டாப்ட் பார்ட்டிசிபேட்டிங் இன் ரியாலிட்டி ஷோஸ் பிகாஸ் அது மியூசிக்கை தாண்டி வேற மாதிரி ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டுக்கு போகிறப்போ வந்து எனக்கு பர்சனலாக வந்து அது வேற டைரக்ஷனில் போகிற மாதிரி இருக்கேன்ற மாதிரி வந்துச்சு. ஸோ ஆர்டிஃபிஷியலாக எனக்கு நிறையா பண்ண வராது. அப்போது வந்து அந்த மாதிரி அமைதியாக இருந்த சமயத்தில் ஜெயா டிவியில் வந்து எஸ்பிபி சார் வச்சு வர இந்த ப்ரோக்ராம் வந்தது. ஸோ இட் வாஸ் பியூர்லி மியூசிக்கலி இன்க்ளைன்ட்.
1: ஓகே.
0: ஸோ அதனால் வந்து நான் வந்து என்னுடைய எப்பயும் போல் என்னுடைய வாய்ஸ் டெஸ்ட்டுக்கு என்னுடைய வாய்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தேன். கடவுள் புண்ணியத்தில் அதை செலக்ட் பண்ணோம். ப்ரோக்ராம் லைவாக ஷூட் பண்ணுற வரைக்கும் அங்கே அவர் கூட பேசலை, எதுவும் பண்ணதெல்லாம் கிடையாது. அந்த ஷோ அன்னைக்கு மட்டும் பண்ணுறது தான். அன்றைக்கி போய் பண்ணுறப்போ இட் வாஸ் லைக் 6 பேர் அன்னைக்கு பார்ட்டிசிபெண்ட்ஸ். நாங்களாம் பயந்துட்டு இருக்கோம், ஐயோ பெரிய ஷோ ஆச்சு, இவர் வேற இருக்காங்க, இத்தனை பேர் இருப்பாங்க, ரொம்ப ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கப்போ ஸ்டுடியோ எல்லாம் ஓப்பன் பண்ணி எயிட் பண்ணி அவர் வந்து உள்ளுக்குள்ளே வர்றப்போ ஃபஸ்ட்டு நேராக அவர் வந்தது வந்து எங்களை பார்க்க தான் வந்தார்.
1: ஓகே.
0: ஏன்னா ஹீ நியூ என்ன மாதிரியான ஆங்ஸைட்டியில் இருப்பாங்க
1: அப்படின்னு
0: சொல்லிட்டு. ஸோ ஹீ கேம் அண்ட் எங்களை மொத்தமாக அவர் வந்து ஆஃப் பண்ணிட்டார். ஜஸ்ட் ஹீ டோல் இப்போ உங்களுக்கு எனக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது, நீங்கள் அங்கே இருக்கீங்க நான் இங்கே இருக்கேன், அவ்வளோதான்.
1: ஓகே.
0: ஸோ பாட்டு நேச்சுரலாக பாடுங்க, ஜெயிக்கிற பத்தில யோசிக்காம, ஜெயிக்கிற தொக்கத்தில் யோசிக்காமன்னு சொல்லிட்டு எங்களை கூல பண்ண அந்த அப்ரோச்சே எனக்கு

0: வச்சுருந்தது. ப்ரோக்ராம் முடித்ததுக்கப்புறமும் வந்து நிறைய பேர் வந்து அவங்களாவே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அவர்கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும் செய்யணும்னு. பட் நான் வந்து பொதுவாகவே நானா வாண்டடா போய் அப்படி இப்படின்னு எதுவும் கேட்கவே விரும்ப மாட்டேன், கொஞ்சம் சகோஞ்சப்படுவேன். ஆனால் அப்படி நான் இருக்கிற சமயத்தில் அவராக வாண்டடாக வந்து லிட்ரலி கேஷுவலி என் தோல் மேல தோல் போட்டு அவர் வந்து இருந்தார். அப்போ வந்து உடனே அங்கிருந்து போட்டோகிராஃபர் நான் அப்படி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுத்தது.
1: ஸோ இது எத்தனை வருஷம் முன்னாடி அந்த புகைப்படம் எடுத்தது?
0: பிட்வீன் 2009-2010-11 அந்த மாதிரி இருக்கும்.
1: ஓகே, உங்களுக்கு அது ஒரு பெரிய ஃபேன் மொமெண்ட்டாக இருந்திருக்கும் இல்லையா?
0: டெஃபினெட்லி, ஏன்னா எஸ்பிபி சாருடைய ஃபேன்ஸுமே அந்த ப்ரோக்ராமில் எக்கச்சக்கமான பேர் இருந்தாங்க, பார்க்குறதுக்கு வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறப்பெல்லாம் ஒரு ஒரு கம்யூனிகேஷனும் போயிட்டுருக்கு அவங்க ஃபேன்ஸ் மத்தியிலையும். அவரை பிடிச்சவங்க எல்லாருமே என் பக்கத்தில் வந்து என்ன சுற்றிட்டே இருந்தாங்க ரொம்ப நேரம்.
1: ஓகே,
0: அது என்னமோ தெரியல, இட் ஹேப்பன் டு பி லைக் தட். ஸோ அங்கே நடந்த விஷயம் எல்லாமே வந்து ஏதோ எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்க ஒரு கனெக்டை வந்து நேச்சுரலாக ஒரு ஒரு பாயிண்டில் ஒன்று கூடி அது எல்லாரையும் ஈர்த்து கொண்டிருந்த மாதிரியான ஒரு சமயம் அது.
1: புரியுது. அந்த எபிசோடில் நீங்கள் பாடின ஃபஸ்ட்டு பாடலாக இப்போ நேயர்களுக்காக ஒரு பாட முடியுமா?
0: பண்ணலாம்.

0: பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன்.
1: அருமை அருமை, ரொம்ப நல்லா இருந்தது இல்லையா? சரி, இப்போ இன்னொரு ஃபன்னான க்வெஸ்சன். இப்போ காலேஜ் டைமில் கார்த்திக் எப்படி? அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் நிறைய ஹீரோஸோட பேர் கார்த்திகா தான் இருக்கும். ஸோ வந்து காலேஜ் டைமில் கார்த்திக் சார் எப்படி இருந்தார்? மைக் எடுத்தோடனே பாடுறவராக இருந்தாரா, இல்லை கொஞ்சம் ஷையா, இல்லை வேண்டாம் அந்த மாதிரி இருந்தீங்களா? எப்படி உங்களோட காலேஜ் லைஃப் எப்படி இருந்தது?
2: காலேஜ் லைஃப் என்னுடைய 5 வருஷம் அது படிப்பு, பல்கலைக்கழகத்தில் ஹாஸ்டலில் தான். இனிஷியல் 1 or 2 years வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக தான் இருந்தது.
1: ஓகே,
2: ஏன்னா தட் வாஸ் ஆல்சோ மொமெண்ட். ஏன்னா காலேஜ் சீட்டுக்கெலாம் ரொம்ப போராடி இது பண்ணி அது இட் வாஸ் அ சேலஞ்சிங் சுச்சுவேஷன். பட் செகண்ட் பார்ட் ஆஃப் த லைக் மேபி மிடில் ஸ்டேஜில் சொல்லலாம், அந்த 5 வருஷத்தில் அந்த 2வது வருஷத்துலேருந்து 1-4 வருஷம் வரைக்கும் இட் வாஸ் லைக் பட்டர்ஃப்ளை மொமெண்ட் அந்த மாதிரி சொல்லலாம். அதுவும் பிகாஸ் ஆஃப் திஸ் சாங். எப்போ வந்து காலேஜில் நான் பாடுவேன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதோ அதுலேருந்து நிறையா இன்வால்மெண்ட் ஃப்ரம் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ். அங்கேயுமே வந்து கான்வொகேஷன் எதாக இருந்தாலும் பாடணும்னு வந்து என்னை தான் கூப்பிடுவாங்க எல்லாம் ஃபுல்லாக. ஸோ அதனாலே வந்து நீங்கள் இந்த சினிமா படத்தில் பார்த்துருப்பீங்களா, இந்த புது புது அர்த்தங்களாகட்டும் இல்லை மற்ற படங்களில் எப்படி வந்து எல்லாரும் அந்த செலிபிரிட்டியை துரத்துவாங்களோ அந்த மாதிரியான நிறையா விஷயங்கள் வந்து காலேஜில் நடந்தது. அந்த அளவுக்கு நம்ம பெரிய இது பண்ணலையடா அப்படி ஒன்றும் பெரிய ஆள் இல்லைனாலும் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் வந்து நம்மளை கொஞ்சம் நமக்குள்ளேயே ஒரு புத்துணர்ச்சி மத்தியும் ஏற்படுத்தினது உண்மை தான். பட் நீங்கள் சொன்னால் வாய்ப்புன்னு கிடச்சிச்சின்னா பாடுற மாதிரி தான். ஸோ மைக் இருந்ததுன்னா பாடிடணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அப்படி தான், பட் இட் வாஸ் அ வெரி ஸ்வீட் மூமெண்ட். அதெல்லாம் தான் நான் மேலே மேலே பாடணும் செய்யணுன்றதுக்கு இன்னைக்கு தேதிக்கு எனக்கு தேவையான எல்லா விதமான கான்ஃபிடென்ஸையும் கொடுத்தது.
1: புரியுது. இந்த ரியாலிட்டி ஷோஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த காலேஜ் டேஸ்ல வந்ததா இல்லை அதுக்கப்புறம் வந்ததா? ஃபர்ஸ்ட் சேனல்
2: காலேஜ் டேல ரியாலிட்டி ஷோ விஜய் டிவி வாஸ் நாட் ஸ்டார் விஜய் அட் தட் டைம்.
1: ஓகே,
2: அது அப்போ தான் தொழில் விட்டு வந்த காலம். அந்த டைமில் வந்து ஃபர்ஸ்ட் ரியாலிட்டி ஷோ அவங்க கூட பண்ணது. அது வந்து மலேசியா வாஸ்தேவனுடைய ஒரு ப்ரோக்ராமில் நான் பண்ணினேன். ஸோ அது வந்து அதுவும் வந்து இட் பிகேம் லைக் ஸோ பாட்டுன்னு சொல்லி எடுத்துட்டனால அது அது மோர் தென் ஜஸ்ட் ஒரு ப்ரோக்ராம்ன்ற மாதிரி இல்லாமல் அது வேறு மாதிரி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளை ரொம்ப பெருசாக இது பண்ணுற மாதிரி நடந்துடுவாரு. கடவுள் ஏதோ அதுவும் பண்ணி விட்டுருவார். அப்போ இப்போ வரைக்கும் அப்படி தான் நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து அது எதுவுமே மறக்க முடியாது. ஸோ காலேஜ் டைமில் அந்த மாதிரி ஒரு 2 ஷோஸ் அந்த மாதிரி பண்ணினது. காலேஜ் இன்டர் காலேஜ் ஒன்று, அப்புறம் ரியாலிட்டினா விஜய் டிவியில் அப்போ தான் ஆரம்பிச்சு. அப்போ அது குதிரை படம் வேறு மாதிரி போட்டிருக்கோம், பூமியை சுற்றி இந்த மாதிரி.
1: ஓகே,
2: அதுக்கப்புறம் தான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்து இந்த ஷோஸ்லாம் சூப்பர் சிங்கரான அந்த சமயத்தில் அண்ட் மற்ற ஷோஸும் ஜெயா டிவியில் பண்ணது. ஹரிஹரன் ஷோக்கு முன்னாடி இது. ஸோ எஸ்பிபி சார் டோட்டலி அவர் கண்ட்ரோலில் பண்ண அந்த ஷோ.
1: ஓகே,
2: ஸோ ஒரு 4-5 பண்ணியிருப்பேன் ரெகுலராக. பட் பியாண்ட் அ பாயிண்ட் அது அந்த எஸ்பிபி சாரோட பண்ணினதுக்கப்புறமா நான் எந்த ரியாலிட்டி ஷோலையும் நான் ஜாயின் பண்ணலை. பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் தட் மெமரி ஆர்
1: புரியுது புரியுது.
2: ஏன்னா அது வேறு மாதிரியான ஒரு டைரக்ஷன்.
1: இந்த இவ்வளோ இது பண்ணியிருக்கீங்க நீங்கள், மியூசிக் அப்புறம் வந்து இந்த சேனல்ஸில் இருந்தது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு புது கண்ட்ரிக்கு நீங்கள் வர்றீங்க. ஆஸ்திரேலியாவுக்குள்ளே வர்றப்போ அந்த டைம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? திருப்பி நான் மியூசிக் கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிங்களா, இல்லை இந்த ட்ரான்ஸிஷன் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்களேன்.
2: நான் மியூசிக்கில் இனிமேல் நமக்கு ஏதாவது நடக்குமா அப்படின்ற ஒரு ஒரு கேள்விக்குறியில் தான் நான் எழுத்து போட்டு எல்லாத்தையும் மூடிட்டு தான் வந்தேன்.
1: புரியுது.
2: 2017 நான் வேலையை விட்டுட்டு மியூசிக்கில் நம்ம முழு முயற்சி எடுக்கணும், இல்லாட்டி நம்ம கடைசி வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் ட்ரை பண்ணவே இல்லைன்ற மாதிரி நம்ம மனசை நம்மளை கேட்டுறக்கூடாதுன்றக்காக 2017 to 2022 வரைக்குமே பேசிக்கலி நான் மோர் தென் அ சிங்கர், ஐ வாஸ் ஆஸ்பைரிங் டு பி அ கம்போசர்.
1: ஓகே,
2: மியூசிக் கம்போசிஷன் பண்ணணும் அப்படின்னு. ஸோ நான் எல்லா துறைகளிலுமே மியூசிக் சார்ந்த சவுண்ட் சார்ந்த எல்லா துறைகளிலுமே வந்து நானாகவே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ப்ரொஃபஷனலாகவும் ஓரளவுக்கு நான் பண்ணவும் செஞ்சேன். ஒன்லி திங் ஐ டிட் நாட் கெட் வாஸ் த பிரேக் த்ரூ.
1: ஓகே,
2: ஒரு பெரிய வைரலாக அப்படி இப்படின்னு போய் இவர் இதை பண்ணுறான்ற மாதிரி அந்த பிரேக் த்ரூ மட்டும்தான் எனக்கு கிடைக்காம இருந்தது. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் லைக் அரௌண்ட் ஒரு 10 நான் சொன்னேன் இல்லையா 2009 எஸ்பிபி சார் கூட பண்ணேன்னு சொன்னேன். ஸோ அரௌண்ட் 9 அந்த டைம்லேயே வந்து ஐ ஹவ் ஸ்டார்டட் டு ப்ரொஃபஷனலி ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங்ஸ்லாம் போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் நிறையா படங்களுக்கும் பாடியிருக்கேன், ஆனால் அந்த படங்கள்லாம் எதுவும் ரிலீஸ் ஆனதில்ல.
1: ஓகே,
2: அண்டு ஈவன் விஜய் ஆண்டனி சாரோட இந்த பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க, முளைச்சி மூணு இலையை விடலன்னு விஜய், அதுக்கு ஒன் ஆஃப் த ட்ராக் சிங்கர் நான்.
1: ஓகே,
2: அவர் வந்து அந்த சமயத்தில் அவர் ஒருத்தர் தான் நான் இசையமைப்பாளர்னு சொல்லி ஒரே ஒரு ஆள் நான் நேரடியாக சந்திக்க முடிஞ்ச ஒரே ஆள். என்னுடைய ட்ராக்ஸ் அவர் கேட்டவுடனே உடனே வர சொல்லி அப்புறம் ரெக்கார்ட் பண்ணி, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் அப்போது அதெல்லாம் முடிச்சுட்டு ப்ரொடக்ஷனுக்கு போன சமயம் மியூசிக் மினிஸ்டர். ஸோ அவர்கிட்ட கேள்வி இதுதான், இத்தனை வருஷமாக எங்கப்பா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நான் என்னுடைய ஓனில் 2017 to 2020 ஐ வாஸ் ட்ரைங் சவுண்ட் இன்ஜினியரிங் மூலமாக ட்ரை பண்ணேன், அண்ட் ஐ டிட் சவுண்ட் டிசைனிங் ஃபார் அ த்ரில்லர் ஃபிலிம்.
1: ஓகே.
2: அண்ட் ஐ ஆல்சோ லைக் கம்போஸ்ட் ஃபார் மெனி ஷார்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் ஆல்பம்ஸ். திங்ஸ் வேர் நாட் ஹேப்பனிங். அப்புறம் என் ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி ஆஸ்திரேலியா போகணுன்னு சொன்னப்போ ஐ வாஸ் ஃபைட்டிங். நான் இன்ஃபேக்ட் நான் கல்யாணம் பண்ணதே அந்த கண்டிஷனோடு தான்,
1: நான்
2: வெளிநாடுலாம் வரமாட்டேன், அப்படி வெளிநாடுன்னு போனால் மியூசிக் சம்மந்தமாக எதாவது ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே மறுபடியும் பிரேக் ஆகிற மாதிரி வந்து இங்கே வந்தது. இங்கே ஒரு பாயிண்ட்டில் நான் ஐ கேவ் சரி ஓகே, நானாக நம்மளது நடக்கலை, நம்மளை மாதிரி தான் மற்றவங்களும் அவங்களுக்கும் சில ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கும், ஸோ அதை நம்ம மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். இங்கே வந்து இட் டர்ன்ட் அவுட் டு பி சடன்லி லைக் ஏதோ ஒரு ஷோவில் என் ஒய்ஃபை வந்து பேசுகிறதுக்காக கம்பேரிங் கேட்க போய் அவங்க இல்லை இல்லை என் ஹஸ்பண்ட் பாடுவார் சும்மா வரும் யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீபாவளி ஃபங்க்ஷனுக்காக பாடி அது இட் பிகேம் எ ஹிட். லைக் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் தெரிய வந்து அப்புறம் ஒரு காம்படிஷன் மாதிரி ஒன்று நடந்து அதில் எல்லாருக்கும் தெரிய வந்து நிறையா ஷோஸ் பண்ண ஆரம்பிச்சு அப்படியே இப்போது இங்கே தான் அங்கே விட இங்கே தான் எனக்கு வைரலாக போயிட்டுருக்கு எல்லாமே.
1: இல்லை இதிலிருந்து நேயர்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், உங்கள் ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்களோ அதை கண்ணை மூடிட்டு கேட்டுட்டு அந்த ஊரை பார்த்து போகணும். கரெக்டாக கரெக்டுன்னு சொல்லியே ஆகணும்.
2: நடக்கிறது நல்லதுக்கு தான் நம்பி போங்க, அது எங்கே கூட்டு போதோ அது சிறப்பான விஷயம்.
1: இன்னொன்று இது சொல்லுங்க, ஒய்ஃப் சொல்கிறத கேட்டுட்டு
2: அது உண்மைதான். என் ஒய்ஃப் இப்பயும் வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க நான் என்னமோ நினச்சி வந்தேன், இங்கே எனக்கு தான் ஒன்றும் சரியில்லை, நான் இப்போ ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன் இவன் வர மாட்டேங்கிறான்ற மாதிரி.
1: நீங்கள் ஸ்டார் ஆகிட்டீங்க இங்கே. அப்புறம் இந்த மெலடிஸ் இன் மெல்பர்ன் அந்த கான்செப்ட் எப்படி உங்களுக்கு அந்த ஐடியா வந்துச்சு, எப்படி அதை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணீங்க?
2: இங்கே நிறையா ஷோஸ் பாட ஆரம்பித்த உடனே வந்து பியாண்ட் எவ்ரி திங் ஐ ஸ்டார்டட் டு அப்சர்வ் ஒன் திங், லைக் ரொம்ப மியூசிக்கு முக்கியத்துவம் கொடுத்து மியூசிஷியன்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து சிறப்பாக பண்ணுற மாதிரி சீன் இங்கே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அது இல்லைன்ற மாதிரி தான் சொல்லுவேன். இட்ஸ் லைக் அ பார்ட் ஆஃப் சம்திங் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஃபுல் ஃப்ளெஜ்டாக என் டு என் ஒரு மியூசிக்கல் ஷோ பண்ணோன்னா இன்னமும் வந்து வெளிநாடுகளிலிருந்து இசையமைப்பாளர்களை கூட்டு வந்தோம், இல்லை அங்கே இருக்கிற சிங்கர்ஸை வச்சோ இங்கே கூப்பிட்டு வந்து சூப்பர் சிங்கர்ன்ற மாதிரி இருக்கவங்கள கூப்பிட்டு வந்து பண்ணுற மாதிரியான விஷயங்கள் தான் போயிட்டுருக்கு. இங்கே நான் ஷோஸ் பண்ண இடத்துலையே நான் பாடுறவங்களாகட்டும் இல்லை வாசிக்கிறவங்களாகட்டும் நான் நிறைய பேர் திறமசாலிகள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் அவங்களுக்கான முழுமையான அங்கீகாரம் அந்த லைம் லைட் இன்னும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ எனக்கு என்னென்னா, ஓ நீங்கள் வந்து மியூசிக்கல் ஷோ பண்ணணுன்னா வெளிநாட்டிலேருந்து தான் நீங்கள் கூப்பிட்டு வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மைண்ட் செட்டில் இங்கே போயிட்டுருக்கு. இல்லை இங்கே பண்ணுறதெல்லாம் எப்படின்னா கொஞ்சம் லோ ப்ரொஃபைல் ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி இதில் மட்டும்தான் வந்து மற்ற சிங்கர்ஸ் எல்லாம் இது பண்ணுற மாதிரி பார்த்துட்ருக்கேன் நான். எனக்கு என்ன ஒரே ஒரு விஷயம்னா, ஃபார்ச்சுனேட்லி நான் அந்த ஸ்டாண்டர்ட்ஸோடு இங்கே நம்ம வந்து பண்ண முயற்சி பண்ணுறப்போ அந்த செலிபிரிட்டி ஸ்டேட்டஸில் இருக்க அந்த சிங்கர்ஸ் அண்ட் பர்ஃபார்மர்ஸ் இங்கே வர்றப்போ வந்து அவங்களோட கொலாபரேட் பண்ணுற ஒரு மெயின் சிங்கராக என்ன வந்து ஆரம்பித்து இது பண்ண சேர்த்து பண்ண ஆரம்பித்தாங்க. பட் அதுவும் வந்து இட் ஆட்டோமேட்டிக் லைக் ரொம்ப நல்ல வரவேற்பு வந்தோடனே வந்து ஐ வாஸ் ஹேவிங் மை ஓன் ஸ்பேஸ்.
1: ஓகே.
2: இட்ஸ் நாட் லைக் இப்போ மற்றவங்க எப்படி ஒரு ஜென்ரிக்காக ஒருத்தவங்கள அந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புளில் போட்டுருவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சைக்காலஜிக்கலாக அப்படி அந்த மாதிரி இல்லாமல் எனக்குன்னு ஒரு தனி இடம், அது வெளியிலேருந்து வந்து ஸ்பெஷல் சிங்கர்ஸாக இருந்தாலும் சரி இல்லை இங்கே இருக்க அவங்கெல்லாம் வேறு வேறு மாதிரி இருக்கும், நான் வந்து ஒரு தனி இடம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ போக போக என்ன மட்டுமே வந்து வச்சு ஷோஸ் பண்ணுறதெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இன்ஃபேக்ட் நான் லாஸ்ட்டாக சிட்னியில் பண்ணுறப்போ வந்து வெளியிலேருந்து கூப்பிட்டு வர சிங்கர்ஸ் ஃபீமேல் சிங்கர் மட்டும்தான் அங்கேருந்து வந்தாங்க, மேல் சிங்கர் மெயினாக வந்து இங்கேருந்து நான் தான் போனேன் ஆக்சுவலாக.
1: ஓகே.
2: ஸோ தெர் யூஸ் டு பி லைக் ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் கூப்பிட்றாங்க அப்படின்னா எல்லாருமே அங்கேருந்து வருவாங்க அந்த மாதிரி. ஸோ நவு இட் ஸ்டார்டட் லைக் ரீசன்ட்லி மேல் சிங்கர்ஸ் யாராவது நல்லா பண்ணுறாங்க வேணும்னா நான் போகிற மாதிரியும், மற்றபடி வேறு யாராவது மட்டும் நான் மட்டும் ஃபீமேல் சிங்கர்ஸ் வெளியிலேருந்து பண்ணுற மாதிரி. ஸோ இட் இஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து அந்த நிலையை மாற்றிட்டே வர மாதிரி. I wanted to show people like ninga na vandu perumikaga solikala ipo Ilaraja Vidya Sagar AR Rahman ivanga la vandadha adu or musical show vaange naanga pannuvom appadi enakku vandu ennala andha scale la panna mudiyadhu ena andha alavukku nam periyal kediyadhu ana small profile la or musical concert andha standard oda
1: puriyudhu
2: naanga panni kaamikiren but I won't involve anyone from outside of Australia. I will pull in people from here.
1: இல்லை இது ஒரு நல்ல விஷயம், ஏன்னா இங்கே நிறைய பேர் நல்ல திறமைகளோடு இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு அப்படிங்க கிடைக்கிறது வந்து பெரிய விஷயமா இருக்குது. அதை நீங்கள் வந்து ஓகே நான் லைம் லைட்டில் இருந்தால் போதும், மற்றவங்க என்ன ஆனால் என்ன அப்படிங்கிற அந்த இது இல்லாமல் ஓகே வர யங்ஸ்டர்ஸ்க்கும் திறமையானவங்களுக்கும் நான் சான்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இந்த எண்ணம் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்ததா, இல்லை நீங்கள் ஸ்ட்ரகிள்னால வந்ததுனால உங்களுக்கு அப்படி ஒரு ஐடியா வந்துச்சு?
2: இது இந்த இது பண்ணணுன்ற எண்ணம் வந்து இங்கே வந்ததுக்கு அப்புறமா உதித்தது தான்.
1: ஓகே,
2: ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையும் என்ன மாதிரி சீன் இருக்கு, மியூசிக் சீன் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கம்யூனிட்டி ஈவெண்ட்ஸில் ஒரு பாட்டாக இருக்கு மியூசிக், ஆனால் ஒரு மியூசிக்கல் ஷோ ஒரு கான்சர்ட் அப்படின்னா நீங்கள் வெளியிலேருந்து ஆட்களை கூட்டு வராமல் நடக்கிறதே இல்லை. ஈவன் கீபோர்டு ஸ்டார்ட்டும் இல்லை எந்த வாசிக்கிறவங்களா இருந்தாலும் இல்லை பாடுறவங்களும் யாராக ஒருத்தர் ஒரு சிலர் மட்டும் வெளியிலேருந்து இருப்பாங்க, மெயினாக வெகு சிலர் மட்டும்தான் இங்கே இருந்திருப்பாங்க. ஸோ அது வந்து இல்லை, அது ஓகே ஃபைன் அது இருக்கட்டும், அது நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். பட் வென் யூ திங்க் லைக் என்கிட்ட அந்தளவுக்கு பட்ஜெட் இல்லை பெருசாக பணம் போட்டு பண்ணுறதுக்குல, ஆனால் ஐ வாண்ட் டு அ வெரி குட் திங், இங்கே நல்ல ஸ்டாண்டர்டாக ஒன்று பண்ணணும் அப்படின்னா அது பண்ண முடியும், ஆட்கள் இங்கே இருக்காங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக தான் அது பண்ணணும்னு இங்கே வந்து தோணுது. அது இங்கே வந்ததுக்கு அப்புறமா தோணினது தான்.
1: புரியுது, ஆனால் அது ஒரு நல்ல விஷயம்தான்.
2: ஆமாம்,
1: நீங்கள் இதை தொடர்ந்து செய்யணும். இந்த மாதிரி வாய்ப்பு தேடி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ வந்து ஒரு ரேப்பிட் ஃபயர் மாதிரி நம்ம வைக்கலாம். அவங்களுடைய ஒரு சாங் ஏதாவது ஒரு சாங், இதை நான் 1000 தடவை கேட்டாலும் எனக்கு போரே அடிக்காது, நான் திருப்பி திருப்பி பாடுவேன் அப்படின்னு சொல்கிற ஒரு பாடலில் வந்து ஒரு 2 வரி பாட முடியுமா?
2: ஓகே, இட் கோஸ் பேக் டு மை காலேஜ் டேஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஷோ. என்ன பாட்டுன்னு கண்டுபிடிங்க, நான் பாடுறேன் பாடுறேன் பாடுறதுக்கு கண்டுபிடிங்க.
1: ஐயோ சரி சொல்லுங்க.

0: பொட்டு வைத்த ஒரு வட்ட நீலா, ஒளிர் புன்னகையில் என்னை தொட்ட நீலா, என் மனதில் அம்பு இட்ட நீலா, இது எட்ட நின்றே என்னை சுட்ட நீலா.
1: வெரி குட், வெரி குட். ஒரு சிங்கரோட சேர்ந்து நீங்க பாடணும்னு நினைக்கிறீங்க, எஸ்பிபி சாரை தவிர்த்து எந்த ஒரு சிங்கரோட நீங்க பாட விரும்புறீங்க, என்ன பாடலா இருக்கும் சொல்லுங்களேன்.
0: எங்கள் பாட்டுங்க எஸ்பிபி சார் அப்படின்னு சொல்லிட்டீங்க.
1: ஆமாம், வேற யாரையாவது.
0: எஸ்பிபி சார் வந்து ஸ்பெஷல். இப்போ வந்து அப்படி கேட்டிங்கன்னா, யா மை நெக்ஸ்ட்டு வில் பி இப்போ யேசுதாஸ் சார் இருக்காங்க, அவங்க கூட பண்ணணும்னா அந் அதே டைமில் வந்து அந்த பாடல்கள் எல்லாம் அவங்களோட சேர்ந்து பண்ணணும். அவங்க பாடின அந்த பாட்டை வந்து ஒரு சிறு பகுதியாவது அவங்க கூட சேர்ந்து நான் பாடணும்.
1: ஏதாவது ஒரு பாடல் பாட முடியுமா?
0: இப்ப நான் பாடினதே அவருடைய பாட்டு தான், யேசுதாஸ் பாட்டு தான்.
1: ஓகே, இல்ல வேற ஏதாவது பாட்டு நான் கேட்டேன்.
0: எனக்கு அவர் பாட்டுல ரொம்ப பிடிச்ச பாடம் இந்த பாட்டு. என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவிலின் கனாவே, நினைவிலே ஒரு சுகம் தகரததததா, தொடருதே தினம் தினம் தகரததததா. என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவினின் கனாவே,
1: வெரி நைஸ். இன்னொரு கேள்வி நான் கேட்கணும், அதாவது நிறைய பாடல்கள் இருக்கு, இந்த பாட்டு கார்த்திகை டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு சாங் இருக்கா?
0: நான் நிறைய பாட்டு, எனக்கு பாட்டு என்னுடைய ஜேர்னியில் ஆரம்பித்த பாட்டுலாம் இருக்குது. இந்த நான் சொன்ன மாதிரி மோகன் அண்ட் இளையராஜா காம்பினேஷனில், எஸ்பிபி காம்பினேஷனில் வந்த சாங்ஸ் தான் வந்து எனக்கு பாடுறதுனே என்னன்றதை கற்றுக் கொடுத்தது. பட் ஒரு ஒருத்தரவையும் அந்த பாட்டு பாடுறப்போ அது நம்மளுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிற மாதிரி நான் நினைக்கிற பாட்டு வந்து, ஐ திங்க் இப்போ கூட டிக்டாக்ல அது வைரலாக போச்சு, புது புது அர்த்தங்கள் அந்த கேளடி கண்மணி அந்த பாட்டு. அது அது லிட்ரலி லைக் ஒன் ஸ்டான்ஸ் அட்லீஸ்ட் அது நமக்காக இருக்குமோன்ற மாதிரி ஃபியூ லைன்ஸ்லாம் அங்கங்கே வரப்போ நம்ம டச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்காத பாரம் என் நெஞ்சோடுதான் நான் தேடும் சுமை.

0: இது வந்து மியூசிக் வந்து என்னை கூட்டிகிட்டு போகுது, அதுதான் நம்மளை வந்து இது பண்ணிகிட்ருக்குன்ற மாதிரி. ஸோ அந்த யாரை நம்ம நோக்கி பாடுறோங்கிறது வந்து இசையை நோக்கி பாடுற மாதிரி. ஸோ அது நம்மளை வழி நடத்துகிற மாதிரி. ஸோ எத்தனை பாரம் இருந்தாலும் இசை சார்ந்து வருவது அந்த இதெல்லாம் ரெண்டு ஸ்டான்ஸுமே அதில் கிட்டத்தட்ட அது எனக்காகவே இருக்கும் மாதிரி நான் எப்பயுமே ஃபீல் பண்ணுவேன்.
1: புரியுது புரியுது. இப்போ உங்களுக்கு ஒரு ரெஸ்ட், நேயர்களுக்கு ஒரு நல்ல பாடல் வந்து கொண்டே இருக்குது, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: இப்போ ஒரு முக்கியமான கேள்வி கார்த்திக் சார் உங்களுக்கு. KVM குரூப்ஸ் அதை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஸ்பார்க் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? அதாவது ஜஸ்ட் ஆடியன்ஸ் வந்து அந்த பாட்டை மட்டும் கேட்டுட்டு போகாம அந்த ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா அந்த எல்லா விஷயமும் நீங்க சரியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தோணுச்சு?
1: அதுதான் ஆக்சுவலா நம்ம என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம மக்கள் மனசுல பதிக்கிறோமோ அதை மாதிரி தான் அவங்களும் பிரதிபலிப்பாங்க இல்லைங்களா. ஸோ இங்கே நடந்துட்டு இருக்க சில சீன்லேருந்து கொஞ்சம் மாறுபட்டு நாம் காமிக்கணும் அப்படின்றப்போ வந்து நம்ம வெளியிலேருந்து நல்லா தரத்தோடு பண்ணக்கூடிய ஆட்களை பார்க்குறோம் இல்லைங்களா, அங்கே என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறப்போ அதில் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக கையாண்டிருப்பாங்க. நாம் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற சக்திக்குள்ளே இதை வந்து எப்படி மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் கொண்டு வரலாம் அப்படிங்கிறப்ப பார்க்குறப்ப தான் வந்து ஃபர்ஸ்ட் திங் பேண்ட், நீங்கள் ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான பேண்ட் அண்ட் பெர்ஃபார்மர்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பெரிய மற்ற விஷயங்கள் நீங்கள் அளவுப்படுத்தாமல் நடக்காது. ஸோ அது பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக நமக்குன்னு ஒரு ஒரு பெர்மனெண்ட் சார்ட் ஆஃப் பெர்மனெண்ட் மெம்பர்ஸ் ஃபார் அவர் பேண்ட் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம ரெகுலராக வந்து அவங்கள செஷன்ஸில் நம்ம இன்வால்வ் பண்ணி நாமளும் சேர்ந்து ரிஹர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஷோன்னு வர்றப்போ வந்து அவங்களுக்கும் அது நேச்சுரலாக வரும்.
0: கரெக்ட் கரெக்ட்.
1: ஸோ அந்தனுடைய அடிப்படையில் தான் வந்து ஒரு பேண்ட் ஆரம்பிக்கணும், நல்ல பேராக இருக்கணும்னு பார்க்குறப்போ. ஸோ KVM கார்த்திக்குமார் VM இருக்கும், பட் கொஞ்சம் வித்தியாசமான பேராக இருக்கட்டும் அப்படின்ட்டு தான். குரூவ்ஸுங்கிறது நீங்கள் நார்மலாக மியூசிக் வந்து குரூவியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால் குரூவ்ஸ் ஆன்சம்பிள்ங்கிறது வந்து ஒரு ஒரு கூட்டமைப்பை சேர்த்து உருவாக்குற மாதிரி. ஸோ அது KVM குரூவ்ஸ் ஆன்சம்பிள்ன்ற பேரில் வந்து இது பண்ணிடும்.
0: புரியுது புரியுது. இப்போ வந்து ஒரு ஃபேன் மூமெண்ட் ஒரு இது பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். உங்களோட சேர்ந்து ஒரு பாடலை நான் பாடணும்னு ஆசைப்படுறேன். ஸோ நீங்கள் வந்து பாடுங்க, உங்க கூட நான் சேர்ந்து
1: பாடுறேன்.
0: இல்லை, ஊடையில இருந்து நம்ம பாதியில இருந்து பாடலாம். தாமரை மேலே அதுல இருந்து பாடலாமா?
1: ஓகே
0: ஓகே, நீங்க ஆரம்பிங்க, நான் பின்னாடியே பாடுறேன்.

0: சொல். மஞ்சும் வந்த தென்றலுக்கு மஞ்சும் வர நெஞ்சும் இல்லையோ. அன்பே என் அன்பே தொட்டவுடன் சுட்டதென்ன கட்டழகு வட்ட நிலவோ. கண்ணே என் கண்ணே.
1: Okay, that's very good. In the mede pole paduva.
2: Okay, fine. So 1 2 3 4 okay.

0: தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் மக்களே. இன்னைக்கு நான் என்ஜாய் பண்ண மாதிரி நீங்களும் இந்த இன்டர்வியூவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான எபிசோடோட அடுத்த வாரம் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் சார். இன்னைக்கு
1: இந்த மாதிரி ஸ்பெஷல் ஷோக்கு வித் ஸ்பெஷல் பீப்புளோட நான் பேசுறதுக்கு இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு
0: ரொம்ப நன்றி கார்த்திக் சார். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.
2: ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரிலே வெள்ளிதோறும் வானலைகளில் வலம் வரும் வான் இசையை நேசிக்கும் நெஞ்சங்களே, நேர்களே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு சகோதரன் அப்துல் ஹமீதின் வாத்சல்யம் நிறைந்த வணக்கமும் வாழ்த்துக்களும். பிறந்த மண்ணையும் உறவுகளையும் பிரிந்து வாழும் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் நமது இன அடையாளத்தை பேணுவதற்கு என எஞ்சி இருப்பதே மொழி ஒன்றுதான். தாய்மொழி அறியாத சமூகம் தன் முகத்தை தொலைத்த சமூகமாகவே கருதப்படும். அந்நிய மொழியும் கலாச்சார கலப்பும் நிறைந்த சூழலில் நமது மொழி அடையாளத்தை காப்பதற்கென அரும்பணியாற்றும் ஊடகங்களில் முக்கியமானது வானொலி. குழந்தை முதன் முதலில் பேச கற்றுக்கொள்ள துணையாவது அதன் செவிப்புலன்தானே. அது இல்லாத குழந்தை ஊமையாகிவிடும். எனவே செவி வழியாக சென்றடையும் சக்திமிக்க வானொலி எனும் ஊடகத்தை இயந்திரமயமான வாழ்க்கையின் இடையேயும் எடுத்து நடத்தும் நம் ஒலிபரப்பாளர்கள் நன்றியுடன் பாராட்டப்பட வேண்டியவர்கள். வாரத்தில் ஒரு நாள் தான் என்றாலும் தன் வாழ்க்கையின் பயனுள்ள பொழுதுகளை இவ்வானொலி நிகழ்ச்சிகளுக்காக அர்ப்பணித்து உழைத்து வரும் சகோதரர் குமார் சின்னத்துறை அவர்களது பணி புலம்பெயர் தமிழர்களால் பாராட்டி மகிழ வேண்டிய பணியாகும். காலச்சூழலை கருதி ஜனரஞ்சகமும் சேர்த்து பயனுள்ள தகவல்களையும் வழங்கி வரும் பாணியும் மிச்சத்தக்கது. இவரது முயற்சி மேலும் பல்கிப் பெருக நேர்களாகிய உங்களது ஒத்துழைப்பும் வர்த்தக பெருமக்களது ஆதரவும் மேலும் மேலும் அதிகரிக்க வேண்டும். தமிழ் பேசும் தலைமுறை புலம்பெயர்ந்த மண்ணிலும் உண்டு என எதிர்காலத்திலும் நாம் மார்த்தட்டிச் சொல்லும் காலம் மலர வான் இசையின் பங்கும் கணிசமாக உதவும் என்று நம்புகிறேன். வானிசை மேலும் பல ஆண்டுகள் வெற்றி பாதையில் வேறு நடை போட மனமார வாழ்த்துகிறேன். வாழ்க வளர்க வானிசை வானொலி.

0: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பனின் மேற்கு பகுதியிலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் சமூக வானொலியான வானிசை வானொலி 88.9 வெள்ளி மாலை நிகழ்ச்சி. மேலும் நம்முடைய நிகழ்ச்சியை www.winfm.org.au இணையதளத்தின் மூலமாகவும் இரவு 8 மணி வரை கேட்டு மகிழலாம். உங்களோடு இணைந்து பேசிக் கொண்டிருப்பது நான் ரிஃபா. இன்னைக்கு நம்ம கூட ஒரு சிறப்பு விருந்தினர் இருக்காங்க. நடிப்பு, சினிமா, ஊடகம், தொழில் என பல்வேறு தளங்களில் அவங்களோட பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிற திருமதி ஷைலஜா அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. ஒரு நடிகையா நமக்கு பரிச்சயமான இவர், அதையும் தாண்டி ஃபிலிம் மேக்கிங், ப்ரொடக்ஷன், அதே போல சினிமாவை வந்து ஒரு சமூக கருவியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட நிறைய முயற்சியில ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய இந்த பயணம், அனுபவங்கள், சினிமா மீதான அவருடைய பார்வை என பல விஷயங்களை பத்தி இன்னைக்கு நம்மோட பேச போறாங்க. ஷைலஜா மேம், நம்ம நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஹலோ மேம்.
1: தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிறைய பெண்கள் வந்து மெஷினரியோடு உட்கார்ந்துட்டு இருக்கிற ரூமில் இருக்க எனக்கு எப்பவுமே சந்தோஷமாக இருக்கும். விமன் இன் மீடியா இஸ் ஆல்வேஸ் இன்ட்ரெஸ்டிங்.
0: ரொம்ப சந்தோஷம் மேம். ஃபர்ஸ்ட், எப்படி இருக்கீங்க? நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்ல குளிரில் ஒரு ஒரு ஜாக்கெட் கட்டி வச்சுட்டு ஒரு கோட்டோட இருக்கு.
0: ஓகே. அண்ட் மெல்பர்னுக்கு நீங்கள் நிறைய டைம் முன்னாடியே வந்திருக்கீங்க. அண்ட் இந்த டைம் உங்களுக்கு வந்து உங்களுடைய விசிட்டோட பர்பஸ் என்ன மேம்? பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு பாலம் 2026 அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம்காக வந்திருக்கீங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம் பத்தியும் அது என்ன பர்பஸ் அப்படிங்கறத பத்தியும் நீங்களே எங்களோட நேயர்களுக்கு சொல்லுங்க.
1: சோ பாலம் வந்து இட்ஸ் an offshoot of நானும் என்னோட ஃப்ரெண்ட் சிவகங்கா சகாதேவன், அவங்க இங்க ஒரு மியூசிக் ஸ்கூல் நடத்துறவங்க. சோ நாங்க we reconnected. நாங்க வந்து மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் சென்னையில் ஒன்னா படிச்சவங்க. 2010 ல இருந்து டேஸ்ட் ஆஃப் இந்தியால வர்க் பண்ணிட்டு இருக்கோம். பட் அவங்க டாட்டர்ஸ் ரெண்டு பேர், என் டாட்டர், இவங்கெல்லாம் இன்வால்வ் ஆகி பாலம்ங்கிற ப்ரோக்ராம் நடந்துட்டுருக்கு. இதோட 5th edition இது. அண்ட் இந்த வருஷம் இது வந்து இட் ஹேப்பன்ஸ் ஒன்ஸ் இன் 2 இயர்ஸ். ஸோ இந்த வருஷம் பாலம் 2026 வந்து இட் வாஸ் அ பிக் இது. ஒரு 4 city tour பர்த்தில் ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் மெல்பர்ன், அப்புறம் பிரிஸ்பெயின் அண்ட் சிட்னி பண்ணினோம். அண்ட் இட்ஸ் அ இயல் இசை நாடகம் அந்த மாதிரி. ஸோ இவங்க மியூசிக் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, வாணி ஃபைன் ஆர்ட்ஸ்னு. அப்புறம் அந்தந்த ஊரில் லோக்கலாக இருக்கிற டான்ஸ் ஸ்கூல் ஒன்றுத்தோடு அசோசியேட் ஆகிருந்தது. அதை தவிர்த்து நாங்கள் 5 artists. ஸோ ஆஸ் அ கோ ப்ரொடியூசர் ஐ ஆல்சோ ப்ராட் 5 artists ஃப்ரம் சென்னை. ஸோ மிருதங்கம் வாசிக்கிறவங்க ராம்கி சொல்லிட்டு, அண்ட் ராகவ்னு வயலின் வாசிக்கிறவர், அண்ட் கீபோர்டு விக்னேஷ் சொல்லிட்டு. இதை தவிர்த்து என் டாட்டர் மிருது அவங்க வந்து மோர் ஃப்ரம் தியேட்டர் பேக்ரவுண்ட். அவங்க கட்டிய காரியா வச்சுட்டு ஒரு ரொம்ப அழகான ஒரு இதுவும் கடந்து போகும்னு ஒரு அழகான ப்ரோக்ராம் பண்ணோம். ஐ வாஸ் ஆல்சோ தி கிரியேட்டிவ் டைரக்டர் ஃபார் தட். ஐ வொர்க்ட் ஆன் தி ஸ்கிரிப்ட் போர்ஷன் ஆஃப் ஹர் இது. அண்ட் இது வந்துட்டு சீசன்ஸை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற சீசன்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம 6 season தொல்காப்பியத்திலேருந்து சொல்ற அந்த 6 season பத்தி பாடுறப்போ அதை வந்து ஒரு மென்டல் ஹெல்த்தோட கனெக்ட் பண்ணிட்டு எப்படி சீசன்ஸ் மாறும், எல்லாமே எதுவுமே நிரந்தரம் கிடையாது, தேர் ஆல் பாசிங் கிளவுட்ஸ், இதுவும் கடந்து போகும், அதுதான் இந்த வருஷத்தோட தீம். இங்கே ஒரு 4 season சொல்லுவாங்க. நம்ம தமிழ் இதில் கிராமர் இஸ் ஸோ லிட்ரேச்சர் இஸ் ஸ்ட்ராங், 6 season சொல்றது. அண்ட் தென் வி ஃபவுண்ட் இன் ப்ராசஸ், மை வென் மை டாட்டர் வாஸ் ஜஸ்ட் ரீடிங் அபவுட் சம்திங், ஷீ செட் இங்கே எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆஸ்திரேலியாவில் 4 season தான் பேசுவாங்க, தமிழில் 6 பேசுகிறோன்னு. அப்புறம் என் பொண்ணு சொன்னால் இல்லையே, இண்டிஜினஸ் கல்ச்சரில் பார்த்தா, பிகாஸ் வி ஆல்வேஸ் ஓவர் தி இயர்ஸ் வி பீன் ஸ்டடிங் இண்டிஜினஸ் கல்ச்சருக்கும் நமக்கும் ஒரு நல்ல ஒரு நிறைய விஷயங்கள் சிமிலாரிட்டி இருக்கு. அவங்க 5, 6, 7 கூட சில ட்ரைப் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி எங்க ஒர்க் வந்து ஒரு சந்தோஷமா இயல் இசை நாடகம் பிளஸ் இதோட ரிசர்ச் பண்றது ஒரு ஜாலி டிராவலிங், நல்லா இருந்துச்சு.
0: ஸோ பியூட்டிஃபுல் மேம். சீசன்ஸ் வந்து எப்பவுமே நம்மளோட எல்லாருமே நம்ம லைஃப் கூட ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்கட்டும், அப்ஸ் அண்ட் லோஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் மேம், நீங்க வந்து உங்களோட கரியரை லைக் ஆல்மோஸ்ட் லைக் 99 ஆர் சம்திங் அந்த மாதிரி நான் தெரிஞ்ச வரைக்கும், இஃப் ஐ எம் நாட் ராங், ஆக்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. பட் ஆக்டிங் மாதிரியான ஒரு க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருந்து ஆண்டர்பிரினர்ஷிப், பிஸ்னஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள உங்களோட சொந்த முயற்சியில் போகணும் அப்படிங்கிற தாட்ஸ் உங்களுக்கு எப்படி வந்தது மேம்?
1: நீங்கள்லாம் ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி, நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஏதோ ஒரு தேடல் இருக்குது. பெண்களாக வந்து நம்ம சமுதாயம் வந்து நம்மளை இது இதுன்னு சொல்லிடுது.
0: கண்டிப்பாக
1: நம்மளை நிறைய பேர் ஒன்றுலோ அதை எதிர்த்து இது இல்லை நான் அதுன்னு வில் ரீடிஃபைன். இல்லாட்டா நம்ம ஒன்று கொஞ்சம் பேர் வேறு வித ஒரு சாமர்த்தியத்தில் நான் இதுவும் பண்ணுவேன் பட் மை கெப்பாசிட்டி இஸ் ஹையர் அப்படின்னு. லைக் எங்கள் வீட்டில் வந்து சிலப்போ வந்து என்னை குட்டி சாத்தானோட இது பண்ணுவாங்க, வேலை கொடுத்தாட்டா அது தன் தலை அடுத்தவங்க தலையில் கை வச்சிடும் மாதிரி. வி ஹாவ் லாட் மோர் எனர்ஜி அண்ட் விமனுக்கு ஐ திங்க் ஒரு ஒரு ஆக்க சக்தி வந்து, சக்தின்னு சும்மா சொல்லலை, தேர் சோ மச் ஆஃப் பொட்டென்ஷியல். ஸோ அதை மூவ் பண்ணுறதை நம்ம எங்கேயோ கற்றுட்ருக்கோம். இப்போ நீங்கள் 99 ஆக்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னீங்க, ப்ரொஃபஷ்னலாக மீடியா சைடு பார்க்கணுன்னு பார்த்தா நான் ஐ திங்க் நான் ஐ காட் மேரிட் இன் 91 93ல் அண்ட் ஐ காட் மேரிட் வித் ஜஸ்ட் ஆஃப்டர் காலேஜ். 93ல் வந்துட்டு ஐ செட் என்னால் ஐ ஹாவ் மோர் கெப்பாசிட்டி. சன் டிவி ஸ்டார் டிவியில் வந்து எல்லோரும் நடிச்சிட்டு இருப்போம் சொல்லுவேன். இதுக்கு நான் யூஸ் டு லாட் ஆஃப் தியேட்டர், ஸ்ட்ரீட் தியேட்டர், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது ஸ்கூல் அண்ட் காலேஜில். பட் ப்ரொஃபஷ்னலாக பண்ண விட மாட்டாங்க வீட்டில், நடிப்புங்கிறது ஐயோ அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி நம்மளை சினிமாலேருந்து இது பண்ணியிருப்பாங்க. எனக்கு லக்கிலி என் ஹஸ்பண்ட் என் மாமியார் எல்லாம் தே வர் வெரி என்கரேஜிங். ஸோ நான் முதல் முதல் பண்ணது மம்முட்டியோட ஒரு இன்டர்வியூ 1993ல் தூர்தர்ஷனுக்கு பண்ணினேன். தட் வாஸ் த ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் ஐ காட் இன் டு ரைட்டிங். பிகாஸ் காலேஜ் முடிச்சு கெரியர் கைடன்ஸ் பற்றி ஜிஇசின்னு ஒரு சேனல் இருந்துச்சு, ஜிஇசியில் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஆங்கர் அப்போ வந்து எழுதுற நீயே பேசுறேன்னு சொல்லிட்டு ஆங்கரிங்க்கு வந்தேன். தென் ஐ ஸ்டார்ட் டைரக்டிங் டாக்குமெண்ட்ரிஸ். ஐ ஹவ் டன் சம்திங் ஆன் ஸ்கிசோஃப்ரினியா அடாப்ஷன். ஸோ டாக்குமெண்ட்ரி இன்வேரியபிளி நமக்குள்ள ஒரு தேடல் இருக்குன்னா அதுதான் வரும். ஸோ நான் வந்து ஒரு ஒரு பெண் குழந்தை பிறந்த பிறகு ரெண்டாவது குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு எனக்கு
0: ஓகே.
1: டெலிஃபோட்டோஸ்னு ரேவதியோட கம்பெனி வந்து அவங்க கிட்ட அவிட் முதல்ல சென்னையில் கொண்டு வந்தாங்க. எடிட்டிங் கற்றுக்கிட்டேன். ஆனால் அங்கேருந்து வந்து அப்போ கேபி சார் மீட் பண்ணுற தருணம் வந்தது. அவங்க டாக்டர் இல்லை கீதா கைலாசம் இப்போ பெரிய நடிகையாக இருக்காங்க. அவங்க தான் வந்து நடிகன்னு கேபி சார் சொன்னப்போ நான் சொன்னேன் ஐயோ எனக்கு 30 வயசு கடந்துருச்சு, 2 குழந்தை இருக்குன்னா அதெல்லாம் இல்லை, 60 வயசு கூட ப்ரொட்டாக்னிஸ்ட் வந்து எப்படி வேணா இருக்கலான்னு அவர் சொன்னார். அப்படி தான் நான் நடிப்புக்குள்ளே வந்தேன். ஒரு 10 இயர்ஸ் நடித்தேன். பட் தென் that was not just enough for me.
0: Okay.
1: So I started doing several other things and I've been exploring. So I think na pandra film club kuda is a social entrepreneurship.
0: Okay.
1: So engiyo adha பிஸ்னஸ்ஸாக இல்லாட்டாலும் அதில் அதை கரெக்டாக நடத்தணும், அந்த ஒரு சோஷியல் ஆண்டர்பிரினர்ஷிப்பாக அது பண்ணிட்டுருக்கேன்.
0: ஓகே. அண்ட் நிறைய ஃபீல்டு பற்றி சொன்னீங்க மேம், அதில் பாதியே எங்களுக்கு தெரியவே செய்யாது, அந்த மாதிரி நிறைய ஃபீல் சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த ட்ரான்சிஷனில் ஒவ்வொரு வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணும் போது நீங்கள் இந்த ட்ரான்சிஷன் கற்றுக் கொடுத்த லெசன் என்ன உங்களுக்கு, அப்படி ஏதாவது இருக்கா மேம்?
1: நாம நினைக்கிறதுக்கு மீறி நமக்கு பொட்டென்ஷியல் வந்து லைஃப் என்ன எப்போ கொடுக்கும்னு தெரியாது. ஐ திங்க் வி ஆல் ஷுட் பி ஸ்மார்ட் இனஃப் டு ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. இப்போ பெண்கள் வந்து நம்ம ஒரு ரூம் ஃபுல் ஆஃப் விமன் இருக்கிறதுனால நான் ஜஸ்ட் சொல்கிறேன், நம்ம இப்படி தான் நினச்சி நம்ம லைஃபை சிசில் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் ஐ திங்க் வாட் வேர் ஐ ஃப்ளோன் இன் ஆர் ஏரியாஸ் ஐ நெவர் தாட் வில் ஹேப்பன். ஸோ நாம் எல்லாருமே ஒரு நதி மாதிரி, ஆணோ பெண்ணோ நதி போகிறப்போ ஆக்ஸ்போ லேக்னு ஜியாகிரஃபியில் படிச்சிருப்போம்ல, திடீர்னு ஒரு இது வரும், அது சிலப்போ அதோட அந்த ஃப்ளோவில் இருக்கும், சிலப்போ அது விட்டு போயிடும். அது விட்டு போனாலும் அது நம்மளை ஏதோ விதத்தில் சிசில் பண்ணியிருக்கோம், அந்த மண்ணை தொட்டிருக்கோம், நம்ம அங்கே இருக்கிற இதோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். வீல் கேரி சம்திங் ஃபார்வர்ட்ஸ். ஐ திங்க் விர் ஆல் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். வி கான் பி டிஃபைன்ட், வி ஆர் பவுண்ட்லெஸ். அண்ட் சிலப்போ போயிட்டு இருப்போம், ஏதாவது ஒரு பேட் திங் நடக்கலாம், வி வில் ரீ ரூட் ஆர் செல். ஸோ ஐ திங்க் கீப் ஃப்ளோயிங் அண்ட் ஜஸ்ட் கீப் ஹோனிங் யுவர் ஸ்கில்ஸ்.
0: ஸோ குட் மேம். அண்ட் இப்போ உங்களை வந்து எனக்கு ஒரு ஆக்ட்ரஸாக மட்டும்தான் தெரியும், நீங்கள் பழைய சீரியல்ஸ் எல்லாம் நான் பார்த்ததில்லை டு பி ஃப்ராங்க். ஸோ சின்ன சின்ன மூவிஸில் வந்து சின்ன சின்ன ரோலில் பார்த்துருப்போம், பட் எனக்கு ரெஜிஸ்டர் ஆகிருக்கிறது வந்து பர்சனலி எந்திரன் மட்டும்தான். அந்த காம்ப்ளெக்ஸான அந்த ஒரு டெலிவரி சீனில் ரோபோவாக இருக்கிற ரஜினி சார் கூட மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காது, அது மட்டும்தான் என்னோட நினைவில் இருக்கிற ஒரு விஷயம். மற்றபடி எனக்கு பர்சனலாக தெரியாது மேம். பட் நீங்கள் வரீங்க அப்படின்னு குமார் அங்கிள் சொன்ன அப்புறமா ஐ டிட் அ பேக்ரவுண்ட் ஸ்டடி, ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டடி பண்ணும் போது ஐ ஆல்சோ கேம் டு நோ தட் யூ ரன் அ ஃபிலிம் கிளப், சினிமா ராண்டிவு அப்படின்னு ஒரு ஃபிலிம் கிளப். ஸோ அதோட இன்டென்ஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆக்சுவலாக சினிமாவை ஒரு சோஷியல் டூலாக யூஸ் பண்ணுற இன்டென்ஷன். அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலுமே வந்துட்டு எனக்கு என்ன ஒரு தாட் வந்துச்சுன்னா, அதை வந்து இன்டென்ஷனாக எடுத்துக்கிற அளவுக்கு சினிமாவுக்கு வந்து பவர் இருக்கா, நிஜ வாழ்க்கையிலையும் சரி சமூகத்திலையும் சரி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற அளவுக்கு சக்தி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா மேம்?
1: அப்சல்யூட்லி. ஐ திங்க் இட்ஸ் அமேசிங். இன்னைக்கு டார்த்தியில இப்ப நான் இங்க வரப்போ நான் ரீல்ஸ் பாத்துட்டு இருந்தேன்.
0: ஓகே.
1: அண்ட் ஒரு எழுத்தாளர் ஒரு பெண்மணி, நான் முதல் தடவை அவங்களோட ஹேண்டில் பாக்குறேன், நோ கரி அப்படின்னு முடிஞ்சது. ரொம்ப அழகா இரவி பார்த்துட்டு என் லைஃப்லயும் அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருந்தது. அதுல வந்து விமன் கேரக்டர்ஸ் நான் பல நேரம் என் லைஃப்ல இருந்திருக்கேன். ஆனா நான் வந்து அதுக்கப்புறம் வந்து இவர்கிட்ட கார்த்திக் சுப்ராஜ் கிட்ட அந்த மாதிரி ஒரு படத்துக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன், என்ன இரவி தொட்ட மாதிரி வேற எதுவும் தொடல அப்படின்னு. இப்போ இந்த படம் தொட்டிருக்கு. அண்ட் எனக்கு என்ன நிகழ்ந்ததோ அது இந்த இவங்களுக்கெல்லாம் நடந்திருக்கு, டிரான்ஸ்ஜெண்டர் விமன் ஆர் இவங்க பேசுறதெல்லாம். ஸோ சம்வேர் ஐ திங்க் இட் டச்சஸ் யூ ஸோ மச். அண்ட் ஐ திங்க் சினிமா ஆர்ட் ஃபார்முக்கு வந்து காமர்ஸ் இட்ஸ் அ வெரி பிக் இண்டஸ்ட்ரி. பணம் போடுற விஷயம், பணம் எடுக்கணும், பட் அதை மீறி அதுக்கு ஒரு டைம்லெஸ்னஸ் இருக்குது, சொசைட்டியை சிசில் பண்ணுற தன்மை இருக்குது. அண்ட் ஐ எம் சம்படி ஹூ திங்க் ஸ்கூலில் வந்து ஷேக்ஸ்பியர் கற்றுனாலாம் ஷேக்ஸ்பியர் டீட்டெயில் ஸ்டடி ஒன்று ஸ்கூலில் படிச்சிருக்கேன். ஸோ அது மாதிரி நான் டீட்டெயில் எழுத்தாளர்களோட இது படைப்புகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி ஐ திங்க் சினிமா வந்து ஒரு ஆர்ட் ஃபார்மாக கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இல்லாட்டா சினிமா வந்து மெயின் ஸ்ட்ரீம் மட்டும்தான், அந்த ரசனை மட்டும்தான் இருக்கும். பட் அதை ரசிக்கிற தன்மையை கொண்டு வந்தோம்னா, இப்போ கிளாசிக்கல் மியூசிக் வெஸ்டர்னாக இருக்கட்டும் கர்நாடிக் ஆட்டும், கொஞ்சம் நம்மதுக்குள்ள ஹோன் ஆகி போனோம்னா அதை ரசிக்கிற விதமே மாறுதுல்ல. ஸோ சினிமாவில் வந்து கதை மாத்திரம் இல்லை, அதில் டெக்னிக்காலிட்டிஸ் புரிய. இப்போ ரேடியோ வந்துட்டு நீங்கள் பேசுறீங்க, இது மட்டும் கேட்கலாம், பட் இங்க வந்த உடனே ஓ இவங்க இதெல்லாம் பண்றாங்க, அதுல என்ன இதுன்னு தெரிஞ்சுட்டா அந்த இன்வால்மெண்ட் ஜாஸ்தியாகும். எனக்கு இது எப்படி வந்ததுன்னா, சின்ன வயசுல வந்து சினி பிளிட்ஸ் இது மாதிரி இதெல்லாம் ஒரே கிசு கிசு, இவங்க என்ன ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாங்க இதுதான் வரும் அந்த அந்த காலத்தை நான் சின்ன பொண்ணா இருந்து போலாம். அப்போ எனக்கு ஒன்ஸ் இன் அ வைல் இந்த இன்டர்வியூஸ் வரப்போ, வென் தே ஸ்பீக் மோர் தென் ஹூஸ் டே, யார் பாய் ஃப்ரெண்டா யார் இருக்காங்க, இதை தவிர்த்து மேலே போறப்போ அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் தெரிஞ்சுக்கிறது கூட, ஏன் மேரேஜ் ஒர்க் ஆகுது, ஏன் பிரேக் ஆகுது, இந்த மாதிரி அனாலிசிஸ்லாம் எனக்கு பிடிக்கும். ஸோ எனக்கு வந்து சினிமாவை அந்த விதத்தில் பார்க்கறது சமுதாயத்துக்கு அது ரொம்ப முக்கியமான இது. எங்கள் ஃபிலிம் கிளப்ல ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து கெஸ் ஹூஸ் கமிங் டு டின்னர்னு படம் போட்டோம். அந்த படம் வந்தப்போ அமெரிக்காவில் வந்து பிளாக் பீப்புளோட ரைட்ஸ் பத்தியும் அண்ட் கலப்பு திருமணங்களை பத்தியும் ரூல்ஸே மாறி இருக்கான். ஸோ இன்னைக்கு சினிமாக்கு ஒரு நாட்டோட பல எண்ணங்கள், யூத்தோட எண்ணம் மாத்த முடியும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கூட இம்பாக்ட் பண்ணக்கூடிய ஒரு யுக்தி தான் அது நினைக்கிறேன்.
0: ஓகே. அண்ட் இப்போ நீங்க டாரத்தி பத்தி சொன்னதுனால எனக்கு இமீடியட்டா ஒரு க்வெஸ்சன் ஒன்று தோணுது மேம். அதாவது எப்படின்னா, இப்போ அந்த மூவிக்கு சப்போர்ட்டும் வந்துட்டு இருக்கு, அப்போஸும் வந்துட்டு இருக்கு, நிறைய பேர் வந்து அதுக்கு அகேன்ஸ்டாவும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து கரெக்டா தப்பா அப்படிங்கிற அந்த கான்வர்சேஷனுக்குள்ள போகாம, என்னுடைய என்ன தாட்னா, இவ்வளோ நாளாக விமனை வந்து ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறப்போ, செக்ஷுவலைஸ் பண்ணுறப்போ வராத அப்போஸ் அந்த ஒரு சீனுக்கு வந்திருக்கு அப்படின்றப்போ, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேம்?
1: நான் இன்னும் படத்தை பார்க்கல. ஐ மீன் இன்ஃபேக்ட் முடிஞ்சா இங்கேயே பார்க்கணும், பட் அதோட பெரிய லிஸ்ட் நாங்கள் ஒடிசி வந்து ஐமேக்ஸ்ல ஆஸ்திரேலியால பார்க்கணும்னு இருக்கோம். சென்னை ஐமேக்ஸ் எங்களுக்கு போதல. ஸோ இந்த படத்தையும் முடிஞ்சா பார்த்துட்டு தான் போனோம்னு வெயிட் பண்றேன். ஐ ஹாவன் சீன், பட் ஐ ஆம் சம்படி ஹூ திங்க்ஸ் வேரியஸ் ஒப்பீனியன்ஸ் ஆர் ரிக்வயர்ட். பல வருடங்களுக்கு முன்னாடி சினிமா ராண்டிபூலேருந்து நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணினோம் ஒரு LGBTQ ஃபெஸ்டிவலில். அப்போ வந்துட்டு என்னை கேட்டாங்க யாரோ, நான் சொல்றது ஒரு 15-18 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன். அண்ட் அப்போ எனக்கு வளர்ற பசங்க இருந்தாங்க. ஸோ நாம உலகம் மாறிட்டு இருக்கு. அப்போதான் வந்து கோயின் பிரதர்ஸ் ஹாலிவுட்ல டைரக்டர்ஸ் வந்து அவங்க பிரதர்ஸா இருந்தவங்க சிஸ்டர்ஸ் ஆனாங்க, இது மாதிரி ஜோக்கா சொல்லுவாங்க. பட் அதுல ஒரு இமோஷன்ஸ் ஆர் இன்வால்வ். ப்ரோக்பேக் மவுண்டன் ஒரு ஃபிலிம் வந்தது, அது வந்து நான் கேபி சாருக்கு பாருங்கன்னு சொல்லி கேட்டேன். அவர் வந்து நான் வந்து இதெல்லாம் கே ஃபிலிம்லாம் பார்க்க மாட்டேன் பெரியவங்களும் அதை ட்ரை பண்றது. எவ்ரி திங் ஹேஸ் எ டபுள் சைடட் காயின். ஐ டூ ஹேவ் திஸ் ஃபியர். அந்த அதுல அந்த ஃபெஸ்டிவலை சப்போர்ட் பண்ணப்ப என்ன ஒரு கேள்வி கேட்டாங்க, இதை பத்தி என்ன. நான் சொன்னேன், எனக்கு சில விஷயம் இதை பத்தி புரியல, ஃப்ராங்கா சொல்றேன், எனக்கு இது புரியல இதை பத்தி என்னன்னு. பட் அவங்களை மனிதர்களா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணுங்கிறது தோன்றதுன்னு ஒன்னு. இந்த என்னோட பதிலை கேட்டு ஆக்சுவலி பல பேர் என்கிட்ட வந்து, நான் உன்னை ஒரு ஆலியா பாக்குறேன், உனக்கு புரியலனாலும் நீ புரிஞ்சுக்க, அது இருந்தாலே போதும், எல்லாம் புரியணும்னு கிடையாது. ஒரு ஏதோ நம்ம ஐ திங்க் அந்த சென்சிட்டிவிட்டி வந்தா பேரண்ட் சைல்டோட ரிலேஷன்ஷிப் பலதும் மாறும்னு நினைக்கிறேன் இப்போ. ஸோ அந்த விதத்துல ஐ திங்க் ஆல் தீஸ் ஆர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ். எதை பத்தி வரல, ஒரு கமல்ஹாசனோ ஒரு ரஜினிகாந்தோ சக்சஸ்ஃபுல்லா போன படங்களை பத்தி பிடிக்காதவங்க இருக்காங்க. கமல்ஹாசன் இந்த வயசுல ஆடுறாருன்னா பிடிக்காதவங்க, ரஜினிகாந்த் ஆடுறாங்கன்னா பிடிக்காதவங்க இருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஒன் ஆஃப் தி திங்ஸ் வி ஹாவ் டு லேர்ன் இஸ் ஆல் ஆஃப் அஸ் ஆர் நாட் அக்செப்டட் அட் ஆல் டைம்ஸ். கான்ஸ்டன்டா வந்து ஈவன் ஆஃப்டர் ஐ கிராஸ் 50 ஐ எம் ட்ரைங் டு, இப்பதான் ஐ எம் ட்ரைங் டு ஆக்சுவலி லேர்ன் தட். ஏன்னா முன்னாடி வி ஆல்வேஸ் பாதர்ட் மோர் அபவுட் இட் அண்ட் வாண்டட் டு பி. யூ கேன் நெவர் கெட் எவ்ரிபடிஸ் அப்ரூவல்ங்கிறது மெதுவாக தான் புரியுது. நீங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் புரிஞ்சுக்கிறீங்க.
0: ஓகே மேம். ஸோ இப்போ சினிமாவுக்கு வந்து எவ்வளோ நம்மளால எவ்வளோ ரிலேட் பண்ண முடியுது, எவ்வளோ இம்பாக்ட் இருக்கு அப்படின்லாம் நீங்க சொல்றதுனால உங்களோட ஃபிலிம் கிளப் மூலமா எந்த மாதிரியான சேஞ்சஸ், எந்த மாதிரியான தாக்கத்தை நீங்க எப்படி வந்து சமூகத்துல கொண்டு வரணும்னு நீங்க நினைப்பீங்க மேம்?
1: எங்க கிளப்ல வந்து சர்வமங்கலான்னு லேடி இஸ் அபவுட் 90+ நினைக்கிறேன். அவங்க முதல் தடவை முதல் வருஷம் வந்துட்டு இருந்தப்போ ஒரு டைரக்டர் கிட்ட இன்னொரு தெலுங்கு, அவங்க தெலுங்கு லேடி, ஒரு தமிழ் டைரக்டர்கிட்ட ஒரு தெலுங்கு படத்தை அந்த படத்துல ஏன் இப்படி பண்ணாங்க, இதெல்லாம் சரியில்லை, அது கரெக்ட் இல்லைன்னு பேசிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க சினிமாவை பத்தி பேசுற விதமே மாறிடுச்சு. இதுல இந்த கேமரா ஆங்கிள் இது வச்சதுனால அந்த மூமெண்ட் இருந்ததுனால கதை சொல்றது எனக்கு இன்னும் இம்பாக்ட்ஃபுல்லா இருந்தது. அதுல சோகம் சந்தோஷத்துக்கு ஃபாஸ்டா கட் பண்ணா அந்த பேசிங் நல்லா இருந்துச்சுங்கிற லெவலுக்கு அவங்க பேசுறாங்க. ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சுக்கிட்டு குட்டி ஆக்சிஜன் சிலிண்டர் தூக்கிட்டு செலப்போ ஃபிலிம் கிளப்புக்கு வருவாங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் டிராயிங் ரூம்ல உட்காந்து தனியா சினிமா பார்க்கலாம், பட் நம்ம நாலு பேர் சேர்ந்து கலந்துரையாடி அது பண்றது வந்து இட்ஸ் அனதர் எக்ஸைட்டிங் திங். இட் ஆல்சோ ஓஹோ நான் இப்படி பாக்குறேன், நீங்க இப்படி பாக்குறீங்க, எனக்கு டிஃப்ரெண்ட், என்னோட மனசு தொடக்குது அது பார்த்து. ஐ திங்க் தட்ஸ் த பிகஸ்ட் இம்பாக்ட். அண்ட் ஆல்சோ தட் டெக்னிகாலிட்டிஸ் புரியறப்போ வி டோன்ட் டிஸ்மிஸ் அ ஃபிலிம் ஆர் என் ஐடியா தான் செட் ஐடியா, டார்த்தியில் இப்படி சொல்லிட்டானு கிடையாது. கார்த்திக் சுப்ராஜ் கேனாட் டாக் அபவுட் டூ மென் இதுங்கிறது வந்து உலகத்தில் நடக்குது. ஸோ எவ்வளோ தூரம் சொல்லலாம் சொல்லலைங்கிறது நம்ம டிபேட் பண்ணலாம். சிலது கெட்ட விஷயத்த நம்ம ஓப்பனாக சொல்லக்கூடாதுன்னு ஒரு டிபேட் இருக்கும். நான் இந்த விஷயத்தை பற்றி பேசல, ஒரு கொலையை பற்றி கூட ரொம்ப டீட்டெயிலாக சொல்றதுனால கொலைக்கு தூண்டுறோம் யங் பீப்புளை, சூசைடுக்கு தூண்டுறோம் அப்படின்னு. ஸோ தட்ஸ் அன் ஆர்குமெண்ட் விச் வில் ஹேப்பன். அது லிட்ரேச்சர்லையும் நடக்கலாம். இன்னைக்கு வந்து விஷுவல் மீடியா சச்சன் இது, எவ்ரிபடி இஸ் ஜஸ்ட் ஷூட்டிங் வித் மொபைல் இன் ஹேண்ட். ஸோ சம்டைம்ஸ் அறவேக்காடா எல்லா யுக்திகளையும் வச்சுக்கிட்டு டூல்ஸை வச்சுக்கிட்டு இருக்கிறத விட முழுசாக தெரிஞ்சுக்கிறது பெட்டர். ஸோ தட் வி make informed choices what to do what not to do nenikiren.
0: Exactly. So neenga ipo different fields different department la work pannirkeenga ma'am, adu vandu ungaloda career neenga start panna pova irukatum adukapra neraya vishayangal neenga pandra pova irukatum appo neenga starting stage la pannadukkum ipo neenga pandradukkum neraya difference neengale feel pannirpeenga. So andha vagaila vandu neenga oru point of time la na munnadi irundha Shailaja illa ipo vera maadhiri unarren appdin ungala feel panna vacha edhaadhu oru எக்ஸ்பீரியன்ஸ்
1: நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கு. எதுவுமே ஐ ஃபீல் ஒரே பீப்புள் கூட ஒர்க் பண்றப்போ கூட வந்துட்டு இப்ப நீங்களும் நானும் கான்வர்சேஷன் ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம்னா நம்மளோட ஃபிஃப்த் கான்வர்சேஷன் டென்த் கான்வர்சேஷன் டகால்னு ஒரு டெப்த் குள்ள போக முடியும் நமக்கு. ஐ ஹவ் ஆஃபன் ஃபெல்ட் இட் வைல் ஒர்க்கிங் வித் டைரக்டர்ஸ் ஆஸ் அன் ஆக்டர். ஐ ஹாவ் திஸ் சர்டன் கம்ஃபர்ட். சுந்தர் கே விஜயன் முதல் ப்ராஜெக்ட் எனக்கு பண்ணார், அதுல தான் எஸ்பிபி சரண், நானு, ஷாலினி இன்ட்ரடியூசிங்னு வரும். கேபி சார் ப்ரொடக்ஷன் இது. சுந்தர் கே விஜயன் வந்து ஜெர்னல்லாம் பண்ணவர், ஊஞ்சல் அப்படிங்கிற ப்ராஜெக்டு. அவர் கூட நான் ஃபர்தர் ஒரு மூணாவது நாலாவது ப்ராஜெக்ட் பண்ணுறப்போ அவருக்கு வந்து எனக்கு எது முடியும் எனக்கு எது முடியாது, இது இவங்களை புஷ் பண்ணி வாங்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். தட் ஐ திங்க் பிகம்ஸ் எக்ஸைட்டிங். எனக்கு அப்படி ஒரு மொமெண்ட்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ருத்ரவீணையில் நடிக்கிறப்போ ஐ ஃபெல்ட் தேர் வாஸ் அ மொமெண்ட். நான் அதில் தாசி சுந்தராம்பாளுங்கிற கேரக்டரில் நடித்தேன். அப்போ வந்து நான் என்னோட லைன்ஸ் ஏதோ சொல்லிட்டு ஏதோ இது பண்ணிட்டேன், எனக்கு தெரியாது நான் அவ்வளோ அத்தாரிட்டேட்டிவாக, யாரும் எங்கேயோ பேசிட்டு இருந்தாங்க, அந்த சவுண்ட் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். அண்ட் தட் செகண்ட் ஐ ஃபெல்ட் ஐவ் கைண்ட் ஆஃப் அரைவ்ட் இன் த இண்டஸ்ட்ரின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கு முன்னாடி யாராவது எதாவது சொல்லியிருந்தாலும் அது டைரக்டர் நாகா உஸ்டுடே, ஐ மீன் வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் 25 இயர்ஸ், அவர் சொல்லுவார் தட் மூமெண்ட் ஐ சா யூ டிஃப்ரெண்ட் ஆல்சோ உனக்கும். ஏன்னா எங்கேயோ உன்னோட கான்சன்ட்ரேஷன் அவ்வளோ அக்யூட்டாக இருக்குது, எங்கேயோ வர ஒரு குட்டி சவுண்டு வந்து உனக்கு டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ ஒரு ஒரு கிராஃப்டை பண்ணலாம், அதை ரீ ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கிறப்போ அது ஒரு ஆர்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறது. அது பாடுவோம் எல்லாரும், ஆனால் அந்த லைச்சு போய் மறந்து போகிறது ஒன்று இருக்குல்ல, அந்த மொமெண்ட் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்க்கு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு கேரக்டராக ஃபர்ஸ்ட் நான் சொல்லிக்கணும், நான் இன்னாருக்கு மனைவியாக இருக்கேன், இன்னாருக்கு அம்மாவாக இருக்கேன். பட் சிலப்போ அந்த டைலாக் நான் போச்சுக்கணும், லைட்டு வாங்குறோமா, அப்புறம் ரொம்ப வேர்த்து, மேக்கப் பசிங்கமாக இருக்கா, இதெல்லாம் யோசிச்சிருக்கோம், பசிக்குதா விடலை இவங்க ஷார்ட் பிடிக்கல. பட் திஸ் யுல் ஃபர்கெட் எவ்ரி திங் அண்ட் கோ இன். அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் நிறைய வரும், விச் இஸ் வெரி நைஸ்.
0: ஓகே. அண்ட் இப்போ நீங்க இவ்வளோ வருஷம் ஒரு நேத்து இன்னைக்கு ஆரம்பிச்சது இல்லை, ஒரு 25-30 இயர்ஸா நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறப்போ ஒரு 20 இயர்ஸ் பேக் போயிட்டு உங்களுடைய யங்கர் செல்ஃப் கிட்ட ஒரு மோட்டிவேஷன் அல்லது ஒரு அட்வைஸ் இல்லை சம்திங் நீங்க இதை அவாய்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க மேம்?
1: நிறைய நடி, கூடவே எழுது, இண்டஸ்ட்ரி பத்தி பயப்படாத, மத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்காத, நடிகைகள் எல்லாம் அவைலபிள் விமன் நினைச்சாங்கன்னா தட்ஸ் யார் ப்ராப்ளம், இட்ஸ் நாட் யோர் ப்ராப்ளம்.
0: ஓகே,
1: ஸோ அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் நம்ம இதெல்லாம் ஒர்க் பண்ணுறதுனால மனிதர்கள் நம்மளை வேற மாதிரி பார்ப்பாங்க, நம்மளால் குழந்தைகளை ஒழுங்காக பார்த்துக்க முடியாதுன்னு நினைப்பாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு தான் அதெல்லாம் எனக்கு வந்து லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக தான் புரியுது. யூ ஹாவ் டு கன்சிஸ்டன்ட்லி ப்ராக்டிஸ் யுவர் கிராஃப்ட் ஆர்ட், then you get better and then you don't have to have all this confusions. But I think media is a fabulous place.
0: Okay.
1: Women can define what they want to do and I am happy that na different aspects of adula work pannit irundirkengiradhu enak satisfaction irukku.
0: Okay, romba alagana vishayangal la pesit irukom. Adukku munadi oru alagana paadal kettittu todandu pesalam. Neenga kelikittu irukadhu vanisai vanoli 88.9 in velli maale nigalchi.

0: இல்லன்னு பாக்கணும்னா எனக்கு நிறைய, பிகாஸ் அதுவும் நிறைய பேரை நான் மீட் பண்ணி பேசுறதுனால அவங்க யோசிக்கிற விதம் தெரிஞ்சுக்கிறது எல்லாமே எனக்கு பிடிக்கும். பட் ஐ திங்க் நிறைய பேருக்கு இருக்கிற மாதிரி மணி சார் இஸ் ஒன் ஒரு பிக் இன்ஸ்பிரேஷன் ஃபார் எவ்ரி திங் இட் அஸ். அண்ட் அவரோட சினிமா இஸ் வெரி எக்ஸைட்டிங் ஃபார் மீ, பிகாஸ் அவர் வந்து கதைகளை ரீஇன்டர்பிரேட் பண்ணி பண்ணுற விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் தமிழ் சினிமாவில் சொல்லணும்னா மணி சார் சொல்லுவேன். எனக்கு வெற்றிமாறன் அவர்களோட ஒர்க் ரொம்ப பிடிக்கும். மாரி செல்வராஜோட ஒர்க் வந்து என்னை உலுக்கி எடுத்திருக்கு வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் த வே ஹி யூசஸ் மியூசிக் அண்ட் சவுண்ட் அஸ் சச் வந்து அண்ட் ஃபோக் இமேஜரி, எல்லாரும் ஜென்ரலாக சொல்கிற விஷயம் இவங்களோட ஒர்க்லாம் பிடிக்கும். அண்ட் இன்டர்நேஷ்னல் இதுலேயும் பெட்ரோ அல்மடோவாரோட ஒர்க் வந்து அந்த மெக்சிகன் இம்பேக்ட், அவங்க வந்து ஒரு விதத்தில் வந்து நமக்கும் அவங்களுக்கும் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் இது ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட்டை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் எனக்கு இப்போது ஒடிசியெல்லாம் பார்க்குறப்போ என்னைக்கு வந்து தமிழ் சினிமா ஐ மீன் அந்த மாதிரி கதைகள் எடுக்கிறத விட்டுட்டு அந்த ஆசை இப்போ போயிட்டு இன்டர்நேஷ்னல் சினிமாவில் இந்தியன் ஸ்டோரிஸ் எப்போ வரும் அந்த மாதிரி எப்போ கொண்டு வருவாங்க. இப்போ உங்கள் மெல்பர்ன் மியூசியத்தில் வந்து ரோமன் நாட்டோட ஒரு ஷோ போயிட்டுருக்கு, அங்கே ஜூபிட்டர் த கிங் ஆஃப் காட்ஸ் அப்படின்னு அவரோட ஒரு இது போட்டிருந்தது. ஸோ அவரை பற்றி படிச்சுட்டு இருந்தேன், வீனஸ் பற்றி இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா கிரீக் காட்ஸ் இருக்காங்க, ரோமன் காட்ஸ் இருக்காங்க. ஸோ ஐ திங்க் நம்மளோட இத்திஹாசங்களில் வர அந்த அவங்கள இப்போ ஜூபிட்டர் அவங்களையும் வச்சுட்டு பொசைடன் பற்றி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா இங்கே இருக்கிற கதைகளை கூட அவ்வளோ அழகாக எடுக்க முடியும். அண்ட் ஐ திங்க் அது ஒரு ஹாலிவுட் லெவல் ஆஃப் பட்ஜெட்டிங், ஐ எம் நாட் ஈவன் டாக்கிங் அபவுட் டெக்னிகாலிட்டிஸ் பிகாஸ் நம்ம டெக்னீஷியன்ஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு வேர்ல்டு வைட் மார்க்கெட் இருக்கிறப்போ வாட் யூ கெட் அஸ் அ பட்ஜெட் ஃபார் அ ஃபிலிம் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். நேற்று நாங்கள் ஐமேக்ஸில் வந்து உள்ள ப்ரொஜெக்ஷன் ரூம் போய் பார்த்துட்டு வந்தோம். கிறிஸ்டோபர் நோலனோட 70 mm ஃபிலிம் ரீல தொட்ட அந்த எக்ஸைட்மெண்ட், எல்லா படங்களோட ரீல்ஸ் எவ்வளோ பெருசாக வச்சுருந்தாங்க அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் பார்த்துட்டு இருந்தோம். அந்த மாதிரி நம்ம கதைகள்லாம் எப்போ வரும்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு வந்து சில டைரக்டர்ஸோட ஒர்க்கில் வந்து அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய களத்தை வச்சுட்டு இப்போ எனக்கு ஒரு நேரத்தில் நாடகத்தில் என்ன ஆச்சு, வேர்பலாக பேசுகிற நாடகங்கள் பிடிக்காம போயிட்டு நான் நிறைய தியேட்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன தோணுச்சு அது டெலிவிஷன் சீரீஸாக வரலாம், அதில் தான் எனக்கு பிடிக்குது. நாடகம் வரணும்னா இப்போ இந்தியாவில் நார்த் ஈஸ்ட்லேருந்து வர நாடகங்கள் இல்லை கொரியாலேருந்து வர நாடகங்கள், இங்கே வந்து பல 10 பேர் தப்பு வாசிக்கிறாங்க. வேற நான் லாஸ்ட் இயர் ஐ டைரக்டட் அ பிளே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், ஐ ரோட் த ஸ்கிரிப்ட் அண்ட் டைரக்டட். ஸோ அதில் வந்து ஆப்ஸ்ட்ராக்ட் ஃபார்ம்ஸை எப்படி தியேட்டரில் கொண்டு வரணுங்க தான் எனக்கு எக்ஸைட் ஆகுது. டைரக்ட் இதை வந்து நான் ஷார்ட்டாக எடுத்து கட் பண்ணி பார்க்கலான்னு தோணுது. ஸோ அதே மாதிரி சினிமாக்குன்னு போகிறப்போ அந்த பிரம்மாண்டத்தை யூஸ் பண்ணுறது எனக்கு எக்ஸைட்டிங்காக இருக்குது. அதனால தான் மணிசாரோட ஒரு தளபதி அந்த ஷார்ட் கூட குரசோவாய் இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தாலும் அது வந்து இட் இஸ் டூயிங் சம்திங் டு அவர் மைண்ட் அவ்வளோ. ஏன்னா அது ஜப்பான் இதுலேருந்து வந்திருக்கலாம், பட் வந்து ஒரு அந்த ஃப்ளாக் பறக்கிற விதத்துலேருந்து நம்ம பார்க்காத இமேஜஸ்ஸாக இருக்கு. சினிமா ஹேஸ் திஸ் கெப்பாசிட்டி டு த்ரோ விஷுவல் இமேஜஸ் விச் இஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங், இட் வில் சிட் இன் அவர் மைண்ட். ஸோ எனக்கு சினிமாவில் வந்து அந்த பிரம்மாண்டத்தை பார்க்கறது பிடிச்சிருக்கு. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் பிகர் ஒன்ஸ் லைக் தட்.
1: ஓகே, ஸோ யூ பேசிக்கலி லைக் த மேஜிக் ஆஃப் சினிமா அப்படிதான். ஓகே மேம், ஸோ இப்போ ஒரு ஜென்ரல் க்வெஸ்சன், லைக் இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டீரியோ டைப்ஸ் வந்து இப்போ கரண்டாக கொஞ்சம் பிரேக் ஆயிட்டு இருக்கு. லைக் ஆண்கள் வந்து இது பண்ணணும், பெண்கள் வந்து இதுதான் பண்ணணும், அந்த மாதிரி ஸ்டீரியோ டைப்ஸ் எல்லாம் முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் கம்மியாயிருக்கு. வி கேன் சி மேல் பீப்புள் ஒர்க்கிங் ஃபார் சம்திங் மென்ட் ஃபார் விமன். முன்னாடி இவங்க வந்துட்டு இந்த ஃபீல்டு தான் படிப்பாங்க, அவங்க வந்து இதுதான் படிப்பாங்க. அண்ட் வி கேன் சி ஹஸ்பண்ட்ஸ் ஒர்க்கிங் ஃபார் அஸ் அட் ஹோம். நிறைய வந்து சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலுமே விமன் வந்து அவங்களோட வீட்டில இருந்து அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு டிபார்ட்மெண்ட்லயோ ஏதோ ஒன்றில் வந்து சாதிச்சுட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் அதுல நிறைய முயற்சியும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சமூக எதிர்பார்ப்போ அல்லது குடும்ப எதிர்பார்ப்போ ஏதோ ஒரு விதத்தில் தடங்களாக இருக்கிறதா நினைக்கிறேன். உங்களுக்கும் நிச்சயமாக இருந்திருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி பிரேக் பண்ணணும், இல்லை அதை எப்படி ஹேண்டில் நீங்கள் பண்ணீங்க, அண்ட் மோர் ஓவர் விமென்க்கு என்ன மெசேஜ் சொல்லணும்னு நினைப்பீங்க மேம்?
0: ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பலவிதமாக ஃபைட் பண்ணலாம். ஸோ அந்த கொரில்லா வார்ஃபேர் இது மாதிரி நம்ம ட்ரிக்கை மாற்றிக்கிட்டே இருக்கணும் லைஃப்பில். தேர் இஸ் நோ சிங்கிள் ரூல் டு காம்பேட் எனி திங் ஐ ஃபீல். எனக்கு நிறைய நேரம் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து நம்ம நைஸாக நம்ம ஸோ இஃப் யூ கீப் அ பர்டிகுலர் கோல் யூ கோட் பி ஸ்மார்ட் இனஃப் டு ஒர்க் டுவர்ட்ஸ் தட். அண்ட் இன்னைக்கு டெஃபினட்டாக ஐ ஃபைண்ட் இங்கே வரப்போ கூட ஐ லவ் டு சீ தட் மென் ஆர் ஒர்க்கிங் கிச்சனில் வந்து பத்து தேய்க்கிறாங்க. அந்த ஒரு டிவிஷன் ஆஃப் லேபருங்கிறது இட் இஸ் இன்னும் இன்னும் மிக்ஸ் ஆகுது. ஒரு காலத்தில் ஐ ரிமெம்பர் என் கசின் வந்து

0: அமெரிக்காவுக்கு போனா ரெண்டு குழந்தை ஆயிடுச்சு, திரும்பி சொல்லிட்டா என்னால முடியாது, இந்த ரெண்டு குழந்தைக்கு இட்லி சாப்பிட்டு கத்து கொடுத்துட்டாங்க, அந்த இட்லி பாத்திரத்தெல்லாம் டிஷ் வாஷர்ல போட்டா சரி வரல, நான் வரமா அங்க இருக்க மாட்டேன்னு ஐடில ஒர்க் பண்ணி இந்த ஹஸ்பண்ட் சொல்லிட்டா நான் போறேன், நீ வேணா வந்துக்கோ வரல. சோ அந்த மாதிரி இப்ப வந்து அவங்க ஒர்க் பண்றது வந்திருக்கு இன்னைக்கு. பட் ஐ டோன்ட் திங்க், இத சொல்றாங்களே எல்லா பழசுல இதா இருந்தது, பழசுங்கிறது என்னதுன்னு தோணும். ஏன்னா பழசுங்கிறது இப்ப ஒரு 100 வருஷம் 150 வருஷம் 200 வருஷத்தை பார்த்தா மென் பண்ணல அப்படிங்கறது பார்ப்போம். நான் சில விஷயங்களை பாக்குறேன். இப்ப வந்து டிசம்பர்ல வந்து மார்கழி மாசத்துல அந்த சீசன்ல வந்து விமென் கோலம் போடுறாங்கன்னா அதுக்கு ஒரு சயின்டிபிக் ரீசன் சொல்றாங்க. மென் பாட்டு பாடிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க, விமென் கோலம் போடுறது அழகுணர்ச்சி மட்டும் இல்ல, சம ஜியோமெட்ரிக்கல் கால்குலேஷன் இருந்திருக்கு. இன்னைக்கான அந்த பேசிஸ விட்டுட்டு நம்ம வந்து விரையறது மட்டும் நினைச்சிட்டு இருக்கோம். ஏன்னா பட் அதுல அவ்வளோ கால்குலேஷன் இருந்திருக்கு, விச் வில் ஹெல்ப் யூ பிகம் சம்திங் எல்ஸ். ஸோ நம்ம கல்ச்சர்லி எந்த கண்ட்ரியில பார்த்தாலும் அந்த ரூட்டுக்கு போனோம்னா, ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி போனோம்னா, தேர்ஸ் அ லாட் வி கேன் டிப் அண்ட் லேர்ன் எனக்கு தோணுது. இட் இஸ் த டிஸ்கனெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நீ வந்து ட்ரெடிஷ்னல் ஒரு இடத்துல வந்து நீ ட்ரெடிஷ்னலாக தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும்னு ஒரு ஹால்டர் நெக் போட்டுக்கிற ஒரு லேடி கிட்ட ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க. ஏன்னா ஒரு நபர் ஒரு கெஸ்ட் வராங்க, அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு. அப்ப நம்ம ட்ரெடிஷ்னலா வரோம், பிளவுஸே போட்டுக்காம கச்சை கட்டிட்டு வரோம்னு நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். பட் தட்ஸ் தி ட்ரூத். சோ வாட் யூ சீ அஸ் மாடர்ன் டுடே, விமென் வேர் பிளவுஸ்லெஸ். ஐம் நாட் கோயிங் டு ஆர்கியூ வாட் இஸ் ரைட், வை சேஞ்ச் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். பட் தி ட்ரூத் இஸ், ஆல் கம்யூனிட்டி விமென் அந்த காலத்துல பட்டு துணிக்குள்ள ஊசி ஏற விட மாட்டாங்க. அதனால பட்டு புடவை கட்டிட்டு இருந்த மோஸ்ட் ட்ரெடிஷ்னல் விமென் வேர் வித்வுட் பிளவுசஸ். ஸோ அது அதனால வந்துட்டு வாட் இஸ் பழசு வாட் இஸ் புதுசுங்கிறது ஐ திங்க் இட்ஸ் அ சைக்ளிக் சேஞ்ச். நம்ம பிளவுஸோட லெங்க் ஸ்டைலில் மாறுது இல்லை, அது மாதிரி தான் அது மாறிட்டே இருக்கும். ஸோ இட்ஸ் குட் தட் இந்த மாதிரி மென்னை வந்து குத்தம் சொல்கிறத விட பல நேரம் ஆக்டர் வரதராஜன் கூட நான் நடிச்சிருக்கேன், அவர்கிட்ட ஒரு கார்டு இருக்கும், அந்த கார்டில் வந்து இருளினை இகழ்வதை விட ஒரு அகலினை ஏற்றுதல் மேல் அப்படின்னு போட்டிருப்பாரு. ஸோ எப்பவுமே வந்து ஒரு குழந்தைகிட்ட வந்து ஏய் இது நீ சூப்பராக பண்ணின சொல்றது பெட்டர், அதை பார்த்து ஓ நல்ல பேர் வாங்கலாம், புகழமால நமக்கும் கிடைக்கும்னு இன்னும் 10 பேர் அதை பண்ணுவாங்க. ஐ திங்க் தட்ஸ் எ லவ்லி வே ஆஃப் இது. சில நேரம் வி ஹாவ் டு ஃபைட், அன்லெஸ் யூ ஃபைட் பீப்புள் டோன்ட் நோட்டீஸ் யூ, டாக்டிக்கை மாத்தலாம்.
1: நிச்சயமா. அண்ட் இப்போ நிறைய பேர் நம்ம வெளியே வந்து சாதிச்சுட்டு இருக்காங்க, பட் சில பேருக்கு நிஜமாவே அதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்காது. லைக் ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஐ வாண்ட் டு ஒர்க், அந்த மாதிரியும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களை இந்த சாதிக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி ஓவர் ஷேடோ பண்றதோ, இல்லை வந்து இவங்க வீக் அப்படின்ற மாதிரி காட்டி, இல்லை அவங்க காட்டணும்னு நினைக்க மாட்டாங்க, பட் அன்இன்டென்ஷனலி நமக்கே இப்போ நான் ஒர்க் பண்ணலன்னா நான் வந்து கம்மி, இல்லை நான் வந்து ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணலன்னா நான் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்மே நிறைய விமென்க்கு வருது. ஸோ வாட் டு யூ திங்க் ஆஃப் இட், ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுமா, இல்லைனா அவங்க ஜாலியாக இருக்கணும்னா இருந்துக்கலாமா?
0: இது ஆண்களுக்கும் இருக்கிற ஒரு பெரிய இது. I know a lot of men who just want to stay at home and take care of
1: course.
0: அவங்க அதை பண்ணாங்கன்னா ஹே அவன் சரியான இது அப்படின்னு, you know, சிசி அப்படிங்கிற ஒரு இதுல கெட்ட கெட்ட வார்த்தைகள் வரும். So all of us are trapped by expectations. As a director, சங்கர் இப்படிதான் படம் பண்ணணும், இல்லை வந்து மணிசர் இப்படிதான் படம் பண்ணணும் அதுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. அவங்க மாத்தணும்னு நினைச்சா சில ஹாலிவுட் டைரக்டர்ஸ் வந்து நடுவில் ஒரு குட்டி டாக்குமெண்ட்ரி எடுத்துட்டு போவாங்க, நம்ம ஊர்ல அப்படி பண்ணிட்டானா ஏ அவனுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி டைரக்டரே டைப் காஸ்ட் பண்றோம், ஹீரோ ஹீரோயினை மட்டும்
1: இல்லை.
0: ஸோ மனிதர்களையும் இந்த டைப் காஸ்டிங் டெஃபினட்டா இருக்கும். இட்ஸ் நாட் ஈஸி டு பிரேக். நம்ம தான் நம்மளோட இன்டர்னல் ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ ஐ ஃபீல் ஒரு 50 வயசு ஆன பிறகு 30 வயசுல நான் எது சக்சஸ் நினைச்சிட்டு இருந்தேனோ என்னோட சக்சஸ்ங்கிறது மாறுது. ஸோ நான் மாத்தாம இருந்தேனா ஐ வில் பி அன் அன்ஹாப்பி மிடில் ஏஜ் உமன்.
1: ஓகே.
0: ஸோ இப்போ நான் அச்சீவ்மெண்ட் எது பார்க்கணும், ஒரு டைம்ல இன்னசென்டா இருக்கிறது ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இன்னசென்டா நான் 60 வயசுல இருந்தேன்னா நான் தத்துன்னு அர்த்தம், இக்னரண்ட்னு அர்த்தம். ஸோ வாட் இஸ் குட் அண்ட் வாட் இஸ் பேடுங்கிறது கீப்ஸ் கெட்டிங் ரீடிஃபைன்ட். அண்ட் வி ஆல் ஹாவ் டு ஒர்க் ஆன் அவர் இன்டர்னல் ஸ்ட்ரென்த். ஏதோ ஒரு விதத்தில் நம்ம உள்ள வந்து இமோஷனல் கோஷன்ட் ஹையராக இருந்தால் தான் நாம நம்மளை டிஃபைன் பண்ணிப்போம். இல்லாட்டா வி ஆர் ஒன்லி கோயிங் டு ரியாக்ட் டு நீங்கள் என்ன சொல்றீங்க, நீங்கள் என்ன சொல்றீங்க. ஸோ அண்ட் சமுதாயத்தில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். அனிமல் கிங்டம்ல இருக்கு, செடிகளில் இருக்கு. ஒரு ஒன்றுத்துக்கு வந்து பிரைட் ஃபெதர்ஸ் இருக்கிற பேர்ட்ஸ் இருக்கு, இன்னொன்று டல் ஃபெதர்ஸ் இருக்கு. ஸோ அது இருக்கும். ரஜினிக்கு கமல் மாதிரி இருக்கலாம், கமலுக்கு ரஜினி மாதிரி இருக்கலாம்னு எப்பவுமே ஒன்று இருக்கும். பட் I don't think akara kekra pachangiradhu is always true. There are a lot of people who find, I think anga dhaan spirituality constant, adu vayadhanavargalukku mattum illa சின்ன வயசுலேருந்து அது ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கிறது வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். சம் பீப்புள் ஆர் ஸோ ஹாப்பி பீயிங் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், தே ஆர் ஹவுஸ் ப்ரௌட். அண்ட் அது அது ஓவராக போகிறப்ப தான் அது இதாக இருக்கும். அண்ட் வந்து நம்மளை அங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு க்ரௌன் போடுவாங்க பாருங்க, ஐயோ இவ எல்லாம் அப்படி பண்ணவே முடியாது. அண்ட் அந்த பெண்களுக்கும் வேற ஆசை இருந்தாலும், ஐயோ நான் இல்லைன்னா எங்கள் வீடே நடக்காது, எங்கள் வீட்டுக்காரே ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற லெவல் ப்ரைட் எடுத்துக்கிறது. ஸோ நம்ம பண்ணுறதுல நம்ம ப்ரைட் எடுத்துக்கணும். நம்ம குழந்தைங்க பண்ணுறதையோ ஹஸ்பண்ட் பண்ணுறதோ அது தனி விஷயம். நான் நல்லா வீட்டை வச்சுக்கிறேன்னா ஐ எம் ஹாப்பி அபவுட் இட். இன்சைட் அவுட் சைடில் அது ஒரு தமிழ்நாட்டில் ஐ மீன் இந்தியாவில் இருக்கிற ஒரு புஸ்தகம், அதில் என் வீடு ஃபீச்சர் ஆச்சா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அதில் ஐ ட்ரை டு பிகம் bigger.
1: Beautiful, beautiful ma'am. So actually vandittu there is a vast difference between being ignorant and innocent appadina nenikiren. And one last question ma'am, ungala vandu neenga film making, production, direction, acting ipdi irukrappo ungala neenga ennava oru word la address panikkanona, what would you say?
0: That's
1: about
0: terribly
1: yourself?
0: Pompous mathavanga solittu ketukuren
1: உங்களை வந்து இந்த மாதிரி தான் நான் அட்ரஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஏதோ ஒரு ஃபீல்ட் இல்ல ஒரு வேர்ட் அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லையா?
0: She lived her life.
1: Oh.
0: She was just curious னு மனுஷங்க என்ன பத்தி நினைக்கணும். I do get a lot of compliments for the different things I do. And I've seen to it நான் ஒண்ணுத்த மட்டும் நம்பி வாழக்கூடாது. சில நேரம் அந்த பாப்புலாரிட்டி இதுல தான் வருதுன்னு போகிறதுக்கான இது இருக்கும். லைக் ருத்ரவீணை நான் முடிச்ச உடனே எல்லாம் அந்த மாதிரி தாசி சுந்தரம்பாள் மாதிரி ஸ்ட்ராங்கா அப்படி பேசுற ரோல் வரும். எனக்கு அது வந்து டைப் காஸ்ட் ஆற ஒரு பயம் வரும். எனக்கு அது மாதிரியே நான் பண்ண மாட்டேன்னு பிரேக் பண்ணுவேன். லக்கிலி ஃபார் மீ ஐ ஆம் ஹேவிங் சப்போர்ட் விச் இஸ் நாட் சேயிங் நீ இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் நீ சம்பாதிக்கணும்னு இல்லை. சம்பாதிக்க 10 வழி இருக்கு, நான் மட்டும் சம்பாதிக்கல, எங்க வீட்டில் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் ஐ ஹவ் பீன் லக்கி இன் லைஃப். ஸோ அதனால ஐ வாண்ட் டு கிரியேட் அ சேஞ்ச் த்ரூ மை ஒர்க், த்ரூ மை ஆர்ட், த்ரூ மை ரைட்டிங், த்ரூ மை பெர்ஃபார்மன்ஸ் சமுதாயத்துக்கு என்ன பண்ண முடியும் அதை ஒரு ஆத்ம திருப்தி கொடுக்குது.
1: ஓகே, தேங்க்யூ மேம். ஆக்சுவலாக இந்த கான்வர்சேஷன் வந்து நல்லா அமைஞ்சது அப்படின்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் எனக்கு ஒரு பர்டிகுலராக ஒரு இன்டர்வியூ கைண்ட் ஆஃப் ஷோ வந்து இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஷோ. ஸோ எனக்கு இது ஸ்பெஷல். அண்ட் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல.
0: உங்கள் கேள்விகள் நல்லா இருந்தது, வெரி ரியலிஸ்டிக்காக. யூனோ இட்ஸ் ஒரு இன்டர்வியூ பண்ணுறப்போ அந்த இன்டர்வியூவரோட பர்சனாலிட்டி ஒன்று தெரிய தொடங்கும்.
1: ஓகே,
0: தட் அதுதான் இட் செட்ஸ் யூ அப்பார்ட். Because an interview is not a written dialogue given. So
1: of
0: you
1: course.
0: Were doing that and I could see you through that.
1: Thank you so much, ma'am. And inge vandu kalandukittu ungaloda experience, ungaloda lessons ellathayume engalukku solrappo naanga inge irukkira or room full of women irukom nariya therinjikittom. Thank you so much. And idu vandu engalukku romba special because ivlo peru ivlo messages therinjirukom, theriyadathu therinjirukom, nariya perspectives therinjittirukom. So thanks again, ma'am.
0: Thank you so much for the opportunity.
1: ஓகே நேர்களே, இப்போ அடுத்து நம்மளுடைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து 8 மணி வரைக்கும் இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடலுக்கு அப்புறம் மீண்டும் இணையலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது வானிசை வானொலி 88.9 வெள்ளி மாலை நிகழ்ச்சி. நன்றி.

0: ஹலோ மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானிசை 88.9 FM வெள்ளிமாலை வின் எஃப்எம். நான் வினோத். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஃபன்னான நிகழ்ச்சியில் வந்து நம்ம மீட் பண்ண போகிறோம். என் கூட இருக்கிறது என்னோட கோஹோஸ்ட் ஜனனி அவர்கள். வெல்கம் ஜனனி.
1: வணக்கம் வினோத். எல்லா நேயர்களுக்கும் வணக்கம். வானிசை வானொலியில் ஒரு தொகுப்பாளராக இணைஞ்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்கு. ஐ திங்க் நீங்களும் இங்கே வந்து ரொம்ப புதுசாக தான் வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன்.
0: ஆமாம், இன்றைக்கி தான் என்னோட
1: தேர்ட் ஷோ. ஓகே, நாட் பேட்.
0: உங்களுக்கு?
1: எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஷோ.
0: ஓகே,
1: ஸோ ஐ திங்க் நீங்கள் தான் ஸ்டில் சீனியர். உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் வினோத்.
0: என்ன பத்தி? என்ன பத்தி? நானே சொன்னா நல்லா இருக்காதே.
1: இங்க ரெண்டு பேர் தான் இருக்கோம், சோ நீங்க தான் சொல்லி ஆகணும்.
0: ஓ மை காட். ஓகே, சரி. ஓகே, என் பேர் வினோத் பிரபாகரன். நான் வந்து இங்க 2011 வந்தேன், ஸ்டூடெண்டா வந்தேன். அப்புறம் எல்லாருமே அந்த ஜேர்னி தாண்டற மாதிரி ஸ்டூடெண்ட்ல இருந்து வேலை வாங்கி பிஆர் வாங்கி சிட்டிசன் ஆகி இங்க வந்து ஒரு இப்போ 15 வருஷமா இருக்கேன். எனக்கு ஒரு அழகான ஒய்ஃப், ரெண்டு அழகான குழந்தைங்க, ஹாப்பி ஃபேமிலி. எனக்கு வந்து இந்த ஊரில் வந்து நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ண செலிப்ரிட்டியே ஜனனி தான். இந்த நான் வந்து நிறைய ஷோஸ் எம்சி பண்ணியிருக்கேன். ஸோ அங்கெல்லாம் போகும்போது எல்லா ஷோலையும் ஜனனி இருப்பாங்க. நான் கேட்பேன், இவங்க யாருங்க? இவங்களே தெரியாதான், இவங்க தான் ஜனனி, இவங்க தான் வந்து மெல்பர்னில் மிகப்பெரிய செலிப்ரிட்டி அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் என் பொண்ணு கூட இப்படி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். நான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு மீட் பண்ண செலிப்ரிட்டியே ஜனனி தான். ஜனனி, உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் எந்த ஊரில் இருந்து வந்திருக்கீங்க, எப்போ வந்தீங்க?
1: அதாவது ஒரு வடிவேல் காமெடி இருக்கு தெரியுமா, இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்குறதுன்னு ஒரு காமெடி இருக்குல்ல, அதுக்கு லைவ் எக்ஸாம்பிள் நான் தான். இப்போ நீங்கள் சொன்ன அந்த காமெடி தான் அது கரெக்டாக விட்டாகுன்னு நினைக்கிறேன். பட் ஆஸ் ஆல்வேஸ் தேங்க்யூ ஸோ மச் வினோத். இப்போ நான் என்ன பற்றி சொல்லணும்னா, பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான். இங்கே மெல்பர்ன் 2012 வந்தேன். ஸோ கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆச்சு இங்கே வந்து. அண்ட் முழு நேர ஐடி இன்ஜினியர் அண்ட் ஃபேமிலி, ஹஸ்பண்ட், ரெண்டு குழந்தைங்க. அண்ட் அது போக அப்பப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சில நிகழ்ச்சிகளில் பாடுறது உண்டு, சில நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறது உண்டு. அண்ட் இப்போ புதுசாக சரி இதை நம்ம ட்ரை பண்ணுவோமே, நமக்கு இருக்கிற ஒரு இசை ஆர்வத்தை வச்சு நம்ம இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறதுக்காக இப்போது வானிசையில் ஒரு தொகுப்பாளராக இங்கே வந்திருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்திருக்கிறது. அண்ட் இப்போ ஐ திங்க் நம்ம ஒரு ஒரு புதுசாக ஒரு ஃபன்னாக ஒரு கான்செப்ட் யோசிச்சிருக்கோம் இல்லையா?
0: ஆமாம் ஆமாம். நம்ம வந்து அடுத்த ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருக்குது, ஹாஃப் அன் ஹவர் இல்லை 20 மினிட்ஸ் தான் இருக்குது. 20 மினிட்ஸ்க்கு வந்து ஒரு ஃபன்னான ஒரு செக்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம வின் எஃப்எம், நம்ம வானிசை வானொலி கேட்கும் போது கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் சீரியஸாக நம்ம கம்யூனிட்டிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரியே இருக்குமே. நம்ம ஊரில் நம்ம அந்த ஹலோ எஃப்எம் அதெல்லாம் கேட்போம் இல்லை, நம்ம ஊர் எஃப்எம்லாம் கேட்கும்போது ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்கள்ல. ஸோ எனக்கும் ஜனனியை வந்து ரொம்ப வருஷமாக தெரியும், ஷீ இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட். அதனால் ஒரு கான்வர்சேஷன் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து இந்த ஷோ பண்ணலான்ட்டு. இந்த ஷோ பேர் என்ன ஜனனி? ஒரு அழகான பேர் வச்சிங்களே மத்தியானம்.
1: இசை அரட்டை.
0: வாவ், சூப்பர். இது இசை அரட்டை பாகம் 1 அப்படின்னு வச்சுக்கலாமா?
1: பாகம் 1, 2 எது வேணால் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஐ திங்க் இப்போ தான் கார்த்திக் நமக்கு ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு இசை பயணத்தை நமக்காக கொடுத்துட்டு போயிருக்காரு.
0: ஆமாம்.
1: ஸோ நம்ம 1, 2 எது வேணால் வச்சுக்கலாம். ஆனால் நம்ம இங்கே அரட்டை தான் அடிக்க போகிறோம்.
0: ஓகே,
1: சீரியஸாக எதுவும் பேச போகிறது இல்லை. இசை பற்றி நம்ம அரட்டை தான் அடிக்க போகிறோம். ஆனால் அந்த கான்செப்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒருத்தங்களை வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணி ஆகணும்.
0: யாருங்க?
1: ஜப்பானில் நடக்கிற ஆசிய விளையாட்டுகளில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த வித்யா அப்படின்ற ஒரு தடகள வீராங்கனை 1 இல்லை 2 இல்லை 3 பதக்கம் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 1984 ஒலிம்பிக்ஸில் பிடி உஷா அவர்கள் அவங்க வச்ச ஒரு நேஷ்னல் ரெக்கார்டை கிட்டத்தட்ட ஒரு 42 வருஷம் கழித்து இவங்க தான் பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வெறும் 28 வயசு தான் ஆகுது. கிட்டத்தட்ட அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பிடி உஷா இந்த ரெக்கார்டை செட் பண்ணிட்டாங்க. அதை பிரேக் பண்ணுறதுக்கு இத்தனை வருடங்கள் ஆயிருக்குது. ஸோ இது வந்து ஐ திங்க் ஒரு பெரிய ஒரு சாதனை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களோட சேர்ந்து பதக்கங்கள் வாங்கின எல்லாரையும் பாராட்டுற விதமாக ஒரு பாட்டோட ஆரம்பிச்சிருவோமா?
0: கண்டிப்பாக, கண்டிப்பாக. சூப்பர். நீங்கள் சொன்ன மாதிரி பிடி உஷா தான் நம்ம வளரும் போது நம்ம கேட்டு பழகின ஒரு பேர். ஃபாஸ்ட் அவுட்னா பிடி உஷா மாதிரி ஓடுறாங்க, பிடி உஷா மாதிரி ஓடுறாங்கன்ட்டு. ஸோ ஐ திங்க் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த பேர் மாற்றப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பேர் திருப்பி
1: சொன்னீங்க? வித்யா
0: ராமராஜ். ஓகே.
1: ஸோ இந்த பேர் வந்து இனிமேல் ஐ திங்க் பிடி உஷா எவ்வளோ நினைச்சிருக்காங்களோ அதே மாதிரி இனிமேல் வித்யா ராமராஜும் நினைச்சிருப்பாங்க.
0: ஐ திங்க் நம்மளோட இசை அரட்டையும் இதே மாதிரி தான் இருக்க போது. நம்ம அந்த காலத்து இசை, இந்த காலத்து இசையை பற்றி பேச போகிறோம். ஸோ நம்ம
1: முதல்ல வந்து ஆரம்பிச்சிருவோமா?
0: முதல்ல ஆரம்பிச்சிடலாம். ஸோ வித்யா ராமராஜ்காக ஒரு சிறப்பான பாட்டு

0: வணக்கம் நேர்களே, வெல்கம் பேக் டு வானிசை வானொலி 88.9 FM.
1: அண்ட் நீங்கள் இப்போ கேட்டது பிகில் திரைப்படத்தில் வந்த சிங்கப்பெண்ணை பாடல். எழுதியது விவேகா அவர்கள், அண்ட் பாடினது வேற யாரும் இல்லை, நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவங்களோட சாஷா திரிபாதி.
0: என்ன பாட்டு இல்லை ஜனனி, அது இப்போ கேட்கும் போது கூட புல் அரிக்குது ஜனனி. அப்படி
1: நீங்கள் இன்னும் இதை எத்தனை காலம் கழிச்சு கேட்டாலும் அந்த புல் அரிப்பு போட்டு நமக்கு நிற்காதுன்னு
0: நினைக்கிறேன். நம்ம ஏராமான் வந்து நம்ம வந்தே மாத்திரம் பாடினார்ல, அதுக்கு அடுத்தது இந்த பாட்டு தான் நான் நினைக்கிறேன்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த பாட்டு, ஐ திங்க் ஒரு 30 வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு அந்த பாட்டு.
0: இன்னமும் அந்த பாட்டு போடுவாங்க,
1: இன்னமும் இண்டிபெண்டன்ஸ் டே இல்லை ரிபப்ளிக் டேன்னு வரும்போது நம்ம கண்டிப்பா அந்த பாட்டை தான் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா. சோ அது வந்து அது ஒரு கல் கிளாசிக் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுல போயிடுச்சு. சோ நீங்க சொல்லுங்க வினோத், நம்ம எல்லாம் 90s கிட் அந்த இதுல வரோம் இல்லையா?
0: 90s கிட்,
1: சோ நம்ம வச்சுக்கலாம் 90s கிட், யாரும் பாஸ்போர்ட் எல்லாம் கேட்க
0: மாட்டாங்க.
1: சோ 90s கிட், நம்ம 90s ல வளர்ந்ததுனால நம்ம வளர்ந்தது வந்து இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவரோட இசையோட வளர்ந்தோம். ஸோ நம்மளோட ஒரு ஒரு பகுதியிலையும் அவரோட பாடல், அவரோட மியூசிக் வந்து இருந்துகிட்டே இருந்திருக்கும். உங்களுக்கு அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருந்தது
0: ஜனனி? ஆக்சுவலி ராஜா, ஐ மீன் ரஹ்மான் சார் வந்து நான் ஃபஸ்ட்டு எனக்கு நினைவு தெரிஞ்ச டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காதலன் படம் வந்துச்சு பார்த்தீங்களா, அதில் அந்த வந்து ஊர்வசி ஊர்வசி பாட்டு வரும், அந்த பஸ்ஸுலாம் வரும் பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம். அப்போ வந்து என்னால் நான் எங்கள் அப்பா கிட்டே வந்து ஒரு 800 கார் இருந்துச்சு. அப்போல்லாம் நம்ம கார்க்குள்ளே அந்த டேப்பு போடுவோம் பார்த்தீங்களா, டேப் போட்டு அதுக்கப்புறம் திருப்பி உள்ளே திருப்பி இந்த ஒரு சைடு முடிஞ்சோடனே சைடு பி போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேட்டு ஆரம்பித்தது தான் நான் ரஹ்மான் சார்கிட்ட கேட்டது. அண்ட் இன்னி வரைக்கும் ரஹ்மான் சார் வந்து லைஃப்பில் வந்து எல்லா ஸ்டேஜ்லேயும் ஹீஸ் பீன் தேர் இன் சம் வே ஆர் ஃபார்ம். அவரோட பாட்டு வந்து ஸ்டில் நம்மளுக்கு ரெலவெண்ட்டாக இருக்குது. அவர் வந்து ஆஸ்கர் வாங்கியிருக்காரு, 2 ஆஸ்கர் வாங்கியிருக்காரு. ஒரு ஆஸ்கர் வாங்கிறதுக்கே நாக்கு தள்ளிடும், அவர் 2 ஆஸ்கர் போயிட்டு கொடுங்கடான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டார். ஐ திங்க்
1: ஒரு ஒரு பாட்டாக நம்ம யோசிக்கும் போது இந்த பாட்டு ஒரு பாட்டு நம்ம கேட்டோம்னா இந்த பாட்டோட நம்ம அசோசியேட் பண்ணியிருக்கிற அந்த நினைவுகளும் நமக்கு வரும் இல்லையா. ஒரு பாட்டு கேட்கும்போது நமக்கு நம்மளோட காலேஜ் ஞாபகம் வரும், ஒரு பாட்டு கேட்கும்போது நம்ம சின்ன வயசில் நம்ம மொட்டை மாடியில் உட்காந்து சாப்பிட்ட ஞாபகம் வரும். அந்த மாதிரி ஒரு ஒரு பாட்டுக்கும் நமக்கு அந்த ஒரு ஞாபகம் வந்துட்டே இருக்கும் இல்லையா. ஸோ ஐ திங்க் காலத்துக்கும் இசை புயல் அப்படிங்கிறது நம்ம எல்லாரோடையும் அப்படியே ஒரு ஒரு கலந்த ஒரு ஒரு இசை மாதிரி தான் நமக்கு வந்து இப்பவும் நமக்கு அப்படி தான் இருக்குது. 30 வருஷம் ஆனாலும் அது இப்பவும் அப்படி தான் இருக்குது இல்லையா.
0: நான் வந்து இப்போ கூட பாட்டு கேட்கும் போது ரஹ்மான் சாரோட 2 பாட்டு நான் வந்து எப்போவுமே ஸ்கிப் பண்ண மாட்டேன். அதில் 1 வந்து மின்சார கனவு படத்துலேருந்து வெண்ணிலவே வெண்ணிலவேன்னு ஒரு பாட்டு வரும், அது வந்து எனக்கு சின்ன வயசுலேயே அது என்னன்னு தெரியல, இன்னி வரைக்கும் அந்த பாட்டு எப்போ கேட்டாலும் ஜஸ்ட் ஸ்டாப் லிசன், அந்த ஒரு முடிகிற ஒரு 5 நிமிஷம் இருக்கும் நான் நின்று. அடுத்தது வந்து என்னோட தளபதியோட ஆலப்புறான் தமிழன்,
1: அது தமிழர்க்கமான பாட்டு இல்லை.
0: ஆமாம், எல்லா நம்மளோட ஐடென்டிட்டி வந்து இன்னும் நல்லா அழுத்தி சொல்கிற ஒரு பாட்டு. என்னோட சின்ன பொண்ணுக்கும் வந்து அதை நான் போட்டு அதுலேருந்து அவளும் வந்து ஒரு தளபதி ஃபேனாக மாறினான். அவள் வயிற்றில் இருக்கும் போது அந்த இப்போ வைஃபோட வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அந்த படத்தை போய் பார்த்தோம். ஸோ இப்போ அந்த பாட்டு போட்டால் நானும் அவ்வளோ உட்காந்து அப்படியே பார்த்துட்டு சே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வில் ஜஸ்ட் என்ஜாய் த சாங். ஓகே, நம்ம ரஹ்மான் சார் பற்றி பேசும்போது அவரோட குருவை பற்றி நம்ம எப்படி பேசாமல் இருக்க முடியும் ஜனனி?
1: நம்ம இசை, நீங்கள் வந்து
0: ஆமாம், நீங்கள் ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஏறாத ஸ்டேஜில் வாங்காத அவார்டு
1: இல்லை, அமெரிக்காவில் மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்க, அதுதான் சொல்லுவீங்க.
0: ஆமாம், என்னைய விட நீங்கள் ராஜா சார் பற்றி பேசுறதுக்கு நீங்கள் தான் வந்து மோர் குவாலிஃபைட். அதனால் உங்களுக்கு ராஜா சார், வாட் இஸ் ராஜா சார் டு யூ? உங்களுக்கு யார் அவர் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க.
1: ராஜா சார் அப்படின்னு சொல்லணுன்னா இசை அண்ட் ராஜா சார் வந்து அதை பிரிச்சு நம்மளால் பார்க்கவே முடியாது இல்லையா. ரெண்டுமே ஒன்று தான் கிட்டத்தட்ட இல்லை. இப்போ தான் அவர் அவரோட 50வது வருஷத்தை கொண்டாடிட்டுருக்காரு, உலகம் ஃபுல்லாக டூர் போய்கிட்டு இருக்காரு. அண்ட் போன வாரம் நம்ம மெல்பர்ன்லேயும் வந்து ஒரு சிறப்பான ஒரு கான்சர்ட்டும் பண்ணியிருந்தார். மெல்பர்னே வந்து ரொம்ப அதிர்ற அளவுக்கு அந்த கான்சர்ட்டு. ஸோ
0: ஃபுல் ஹவுஸில்,
1: ஃபுல் ஹவுஸ் கான்சர்ட் எக்ஸாக்ட்லி. அண்ட் ஐ திங்க் இந்த வாரம் வந்து அட்லைட்டில் பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஆஸ்திரேலியாவில் நிறைய நகரங்களுக்கும் போய்கிட்டு இருக்காரு. உங்களுக்கும் நேரம் இருந்தால் கண்டிப்பாக போய் அவரோட கான்சர்ட்டை கேளுங்க. ஏன்னா அவர் கான்சர்ட்டுன்றதே ஒரு அனுபவம், ஒரு ஒரு ஒரு இசையை வந்து நீங்கள் ஃபுல்லாக உணரணும் அப்படின்னா அவரோட கான்சர்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணி அவர் வந்து அதை இது பண்ணுவார். ஸோ உங்களுக்கு வந்து அவரோட கான்சர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்குதா வினோத்?
0: ஜனனி, என்னால் வந்து போன வாரம் இங்கே நடந்ததுக்கு என்னால் போக முடியல, பட் ஆனால் ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி கோயம்புத்தூரில் வந்து ஒரு கான்சர்ட் பண்ணார். என் வைஃபும் வந்து உங்களை மாதிரியே ஸ்டேஜ் ஸ்டிங்கர்னால போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனான். எனக்கு ராஜா சார் வந்து எனக்கு பிடிக்காதெல்லாம் கிடையாது, பட் ஐ வாசன்ட், என்னால் அவரோட கனெக்ட் பண்ண முடியாது அந்த அளவுக்கு. பட் அந்த கான்சர்ட்டில் போயிட்டு அன்னிலேருந்து எனக்கு அவர் மேலே இருந்த மரியாதை வந்து ஒரு 100 மடங்கு ஜாஸ்தியாச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா நாங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் உட்காந்துருந்தோம், அவ்வளோ ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 10,000 பேர் இருந்திருப்பாங்க அந்த இவெண்ட்டில். நம்மளுக்கு அவர் சொல்கிறது கேட்கவே இல்லை. என்னென்னா அந்த மியூசிக்கில் ஏதோ ஒரு நோட்டு மிஸ் ஆயிடுச்சு. நிறுத்தி அந்த மியூசிஷியனை கரெக்ட் பண்ணி, சிங்கரை கரெக்ட் பண்ணி, அத்தனை பேர் முன்னாடியும் பண்ணி, ஹீ இஸ் லைக் காசு கொடுத்து வரவங்களுக்கு வந்து நம்ம வந்து அந்த காசுக்கு அவங்களுக்கு நம்ம வந்து ஜஸ்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ இதுவாக பண்ணார். அந்த ஒரு குவாலிட்டி வந்து எனக்கு ஐ டோன்ட் என்னால் வந்து
1: நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கனா அவர்கிட்ட அந்த இன் இயர் மானிட்டர்ஸ் அதெல்லாம் கூட பெருசா இருக்குமான்னு தெரியாது.
0: அவர் அந்த ஹார்மோனிய பட்டி மட்டும் தான் வச்சிருப்பார்.
1: அந்த ஸ்டேஜ்ல ஒரு 100 மியூசிஷியன்ஸ் இருந்தாலும் அந்த 100 மியூசிஷியன்ஸோட இசையில ஒரு சின்ன நோட் மிஸ் ஆனாலும் அது அவர்கிட்ட இருந்து மிஸ் ஆகாது. நம்ம யோசிப்போம் எங்கடா தப்பு பண்ணாங்க அப்படின்னு, ஆனா அது அவருக்கு தெரியும். அதனாலதான் அவர் இசைஞானி. இப்போ 50 வருஷம் அன்னக்கிளியில ஆரம்பிச்சு போன வாரம் ரிலீஸ் ஆன டோரோத்தி படம் வரைக்கும் ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு ஆல்பமும் ஹிட் ஒருத்தரால் கொடுக்க முடியும்னா அது வந்து இசைஞானியால தான். என்னோட அப்பாவும் இசைஞானியோட ஃபேன். அன்னக்கிளியில் ஆரம்பித்து அவர் அவ்வளோ பெரிய ஃபேன். நானும் அவரோட பாட்டில் வளர்ந்துருக்கேன். இப்போ என்னோட பசங்களும் வந்து அவரோட பாட்டோட வளர்றாங்க அப்படின்னு கேட்கறது ஒரு ஒரு ஒரு இசை பிரியராக எனக்கு அது ஒரு ரொம்ப பெருமையாகவே பெருமையான ஒரு விஷயமாகவே நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ ராஜா சார் அப்படின்றது ஒரு எல்லா இசை பிரியர்களுக்கும் அதை வந்து நம்மளால் பிரிச்சே பார்க்கவே முடியாது. அவரோட இசையும் நம்மளோட வாழ்க்கையும் ஒன்று தான். ஸோ ராஜா சார் இஸ் பார்ட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அவர் லைஃப்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக. அண்ட் அவர் ஒரு ஒரு கான்சர்ட்டும் உங்கள் பேர் சொல்லி தான் ஆரம்பிப்பார். ஜனனி
1: என் பேர் சொல்லாமல் அவர் கான்சர்ட் இருக்க முடியாது. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, எல்லா இடத்துலையும் போய் பாடுறியே ராஜா சார் கான்சர்ட்டில் எப்போ பாடுவேன் அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன் நான் பாடுறேனோ இல்லையோ, ஆனால் அவர் என்னைய பாடாமல் ஒரு கான்சர்ட் கூட பண்ண மாட்டார் அப்படின்னு சொன்னேன்.
0: நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க ஜனனி, நடக்கும்
1: கண்டிப்பாக. ஐ திங்க் நான் ஏதோ ஒரு ஜென்மத்தில் மேனிஃபெஸ்ட் பண்ணதுனால தான் அந்த பாட்டில் இருந்தது என் பேராச்சதுன்ற ஒரு ஒரு ஒரு சின்ன ஒரு இதுவும் எனக்கு உண்டு. அண்ட் எங்கள் அப்பா நிறைய சொல்லியிருக்காரு எனக்கு அந்த பாட்டை ரொம்ப பிடிக்குமா, அதனால தான் அவன் பேர் அப்படின்னு. ஸோ ஐ திங்க் ஐ எம் வெரி பிளெஸ்ட் டு ஹாவ் தட் நேம். அதனால ராஜா சாருக்கு ஒரு ஒரு குவிக்காக ஒரு பாட்டு போட்டுடலாமா?
0: கண்டிப்பாக.

0: வெல்கம் பேக். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது வானிசை வானொலியோட வெள்ளி மாலை. அண்ட் நீங்கள் எங்களோட இணைஞ்சிருக்கீங்க இசை அரட்டையில். அண்ட் ஐ திங்க் நம்ம 90கள் இசை அப்படின்னு நம்ம பேசிகிட்ருக்கோம் இல்லையா வினோத், அதை பேசும்போது நம்ம ஒருத்தரை பற்றி பேசாமல் இருக்க முடியாதுல்ல.
1: யார், நம்ம ராஜா சார் பற்றி பேசியாச்சு, ரஹ்மான் சார் பற்றி பேசியாச்சு, நம்ம தேவா சார்.
0: இவ்வளோ ஒரு ரெண்டு ஜாம்பவான்கள் இருக்கும்போது மூணாவது ஜாம்பவானாக ஒருத்தர் இருந்தார் இல்லையா, தேவா சார். அவரோட டைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கானா அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை, அவர் தேனிசை தென்றல் தேவா. ஏன்னா அவரை மாதிரியான ஒரு ஒரு ஒரு மெலடி வந்து நிறைய பேரால் கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ அவரோட பாடலில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னது வினோத்?
1: எனக்கு வந்து தேவா சாரோட பாட்டில் என்ன பிடிக்கும்னா, அந்த லோக்கல் ஏரியா பாட்டெல்லாம் வந்து, அது கானா சாங்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து வேர்ல்டு வைட் உலகம் ஃபுல்லாக ரீச் ஆக வச்சது அவர் தான். அந்த பாட்டுக்கும் நான் சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் ஆடுவாங்க, அதுவும் நம்மளோட தலைவர் சூப்பர் ஸ்டாரை வந்து அவரோட எலவேஷன் அந்த இன்ட்ரோடக்ஷன் நம்ம அண்ணாமலைலாம் பார்த்து செதற விட்டு பேப்பர் தூக்கி போட்ட சுச்சுவேஷன்லாம் வந்து அந்த அண்ணாமலை பிஜிஎம் தான். அப்போ நம்ம பேட்டை படத்தில் வந்து கார்த்திக் சுப்புராஜ் அந்த டைரக்ட் பண்ணார் பார்த்தீங்களா, அந்த பேட்டை படத்தில் வந்து அந்த டைட்டிலில் வந்து திருப்பி அந்த கம்ப்யூட்டர் அந்த டாட் டாட்டா சூப்பர் ஸ்டார் வந்து மியூசிக் வந்து நம்ம அனிருத் வந்து ரீமிக்ஸ் பண்ணியிருப்பார். ஸோ அந்த மியூசிக் ஆரம்பித்ததே தேவா தான் நம்ம சூப்பர் ஸ்டார் சாருக்கு.
0: கண்டிப்பாக இல்லை, நம்ம இந்த மாஸ் ஹீரோ என்ட்ரி அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா நீங்கள் ரஜினி சாரோட பாடல்கள்லாம் உங்களுக்கு நிறைய மைண்டில் வரும் இல்லையா. அந்த பாடல்களில் பாதி பாட்டுக்கு மேலே வந்து கம்போஸ் பண்ணது நம்மளோட தேவா சாராக தான் இருப்பார். கிட்டத்தட்ட 400 படங்களுக்கு மேலே அவர் இசையமைச்சிருக்காரு சவுத்தில் இருக்கிற நிறைய லாங்குவேஜஸில் சேர்ந்து. ஸோ அவர் பற்றி உங்களுக்கு டக்குன்னு தோணும் போது இப்போ ஒரு கானா பாட்டு தானே உங்களுக்கு ஞாபகம் வருது,
1: போட்டுடலாமா?
0: ஒரு கானா பாட்டு போட்டுடலாம்,
1: போட்டுடலாமா? டன்.

0: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானிசை வானொலி 88.9 FM. உங்க கூட இருக்கிறது ஆர்ஜே வினோத் அண்ட்
1: ஆர்ஜே ஜனனி.
0: நம்ம பேசிட்டு இருக்கிறது
1: இசை அரைட்டையில.
0: ஓகே, நம்ம சூப்பரா வந்து ராஜா சார் பாட்டு கேட்டாச்சு, தேவா சார் பாட்டு கேட்டாச்சு, ரஹ்மான் சார் பாட்டு கேட்டாச்சு. ராஜா சாரோட குட்டி சார் பாட்டை பத்தி நம்ம கேட்கணும்ல ராஜன்னி?
1: கண்டிப்பா கண்டிப்பா. புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமாங்கிறது
0: போல ஆகாது. எனக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்லணும் ஜனனி, யுவனோட பிளேலிஸ்ட் தான் எனக்கு தெரபிஸ்டே.
1: ஆமா, அவர் வந்து ஃப்ரீயா எல்லாருக்குமே வந்து தெரப்பி கொடுத்துட்டு இருக்க. சிலர் வந்து ட்ரக் டீலர் அப்படின்லாம் சொல்லுவாங்க.
0: ஆமா ஆமா, நைட் டிரைவ்ஸ், நைட் டிரைவ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு, யுவன் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. ஆனா அவர் பாட்டை விட அவர் வந்து இன்னொரு பேர் இருக்கு அவருக்கு, என்னன்னு சொல்லுங்க
1: பாப்போம். பிஜிஎம் கிங்.
0: ஐயோ, பிஜிஎம்னா அவர் தாங்க. நிறைய டேரக்டர்ஸ் வந்து நிறைய சீன் எடுக்கும்போது அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்களாம், சார் இந்த சீன் ரொம்ப பிளெயினாக இருக்குது சார், விட்றா யுவன் பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாருன்னு யுவனே வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அண்டு போன வாரம் தான் நம்ம சென்னையில் வந்து ஒரு ராஜா சார் வந்து இங்கே கான்சர்ட் பண்ணும்போது அவரோட பையன் வந்து அதுவும் வெறும் பிஜிஎம்க்கு மட்டுமே பண்ணியிருக்காருன்னு
1: சொன்னீங்கல்ல. ஒரு ஹார்ட் கோர் யுவன் ஃபேனால் அவர் எந்த படத்தில் எந்த பிஜிஎம் போட்டார்ன்றத கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஃபேன்ஸ் எல்லாம் அந்த கான்சர்ட்டில் போய் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்கன்றது தான் ப்ரிவேலண்ட்டாக வந்த ஒரு ஒரு ஒரு ஃபீட்பேக் இல்லையா. ஏன்னா நம்ம நிறைய கான்சர்ட்ஸ் பார்த்துருக்கோம், ஆனால் வெறும் பிஜிஎம்க்கு ஒரு கான்சர்ட் எப்படா பண்ணுறாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அந்த ஒரு கான்சர்ட்டே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ஹெவன்லி வைப்பில் இருந்துட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது, ஒரு சிம்ஃபனி இதை அட்டன் பண்ண ஒரு ஃபீலிங் இருந்தது அப்படின்னாங்க. ஐ திங்க் யுவன் சங்கர் ராஜாவால் தான் அந்த மாதிரியான ஒரு கான்சர்ட் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட தான் அந்த மாதிரி ஒரு பிஜிஎம் பெட்டகமே வச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு ஒரு படத்துக்கும் அவர் போட்ட பிஜிஎம் வச்சே நீங்க அது என்ன படம்னு சொல்லிடலாம். மத்த மியூசிக் டைரக்டர் வந்து நம்ம பாட்டை வச்சு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி யுவன் சங்கர் ராஜாவோட பிஜிஎம் கேட்டாலே அதோட ஸ்டார்டிங் கேட்டவுடனே யுவன் பாட்டுப்பா யுவன் படம் பேசும்போது
0: கூட பின்னாடி பேக்ரவுண்ட்ல போடுது பாருங்க
1: பாத்தீங்கல்ல, அதுதான் யுவன் சங்கர் ராஜாவோட மேஜிக்.
0: ஆமா, அதே மாதிரி நம்ம யுவன் வந்து யுவன் சுப்ரிமசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கான்செப்டே போயிட்டுருக்கு. உங்களுக்கு தெரியுங்களா, அவர் வந்து இயர் 2007 ஜனவரியில் ஆரம்பித்து டிசம்பர் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8-9 படத்துக்கு வந்து
1: 17
0: படமும் ஹிட்டு. அதாவது ஜான்வரியில் நம்ம தாமிரபரணியில் ஆரம்பித்தார் அந்த படத்துலேருந்து. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப தாலியே தேவையில்லைன்னு ஒரு பாட்டு இருக்குங்க, அதுவும் அந்த பீஜ் அதில் வர பிஜிஎம். அதுக்கப்புறம் பார்த்தா பருத்தி வீரன், அதுக்கப்புறம் பார்த்தா தமிழ் எம்ஏ.
1: அது பருத்தி வீரன் வந்த புதுசுல நிறைய பேர் அது இளையராஜா தான் இசையமைச்சிருக்காருன்னு நினைச்சாங்க, நிறைய பேர் கண்டுபிடிச்சாங்க அது இளையராஜா சார் கிடையாது, அது வந்து யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்.
0: ஆமா, அப்படியே ஒரு படமும் கான்ட்ராஸ்ட். நம்ம தமிழ் எம்ஏ படம் முடிச்சதுக்கு அப்புறம் வேல், அதுக்கப்புறம் ஃபைனலா நம்ம தலைக்கு வந்து பில்லா அப்படின்னு ஒரு பிஜிஎம் வந்து ஒரு போட்டா இருப்பாருங்க. சரி ஓகே, நம்ம வந்து யுவன் பத்தி நம்ம நிறைய பேசியாச்சு, அவரோட ஒரு செம்மையான ஒரு பிஜிஎம் வந்து ஒன்று பிளே பண்ணுவோம். ஓகே, நேயர்களுக்காக.

0: ஜனனி, எனக்கு அந்த பிஜிஎம் ஆஃப் பண்றதுக்கு மனசே இல்ல. பட் ஆனா நம்மளுக்கு
1: நேரம் பத்தலன்ற ஒரே ரீசன்காக வினோத், நான் வந்து பின்னோக்கி போயிட்டேன். அந்த காலேஜ் டேஸ்ல ஐபாட்ல போட்டு கேட்ட அந்த ஞாபகத்துக்கு நான் வந்து போயிட்டேன்.
0: ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் பேசியாச்சு. நம்ம ஃபைனலா நம்ம இப்போ ரீசெண்டா ட்ரெண்ட்ல இருக்க நம்ம அனிருத் பத்தி பேசியானோல ஜனனி.
1: அனிருத் கண்டிப்பா, ஏன்னா வந்து அனிருத் பத்தி சொல்லாம நம்ம வந்து இசையரட்டை வந்து ஒரு நிறைவுக்கு வராது இல்லையா?
0: சோ
1: அதனால அனிருத்துக்கு ஒரு சின்னதா ஒரு குட்டி
0: குட்டி குட்டி பாட்டு போட்டு நம்ம இது முடிச்சுக்கலாம். ஓகேங்களா?

0: ஜனனி, நம்ம நேர்களுக்காக ஒரு ஸ்பெஷலான பாட்டு போட்டாச்சு. அண்ட் இதோட நம்ம இசை அரட்டை பாகம் ஒன்று வந்து முடியுதுங்க.
1: கண்டிப்பாக இன்னைக்கு ஐ திங்க் நம்ம அரட்டை நல்லா இருந்துச்சு. ஆமாம், அண்ட் எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பாங்க.
0: ஆமாம், நம்ம அடுத்த வாட்டி பாட்டெல்லாம் கொஞ்சம் முழுசாக போடலாம். நம்மளால முழுசாக பாட்டு போட முடியல,
1: ஸ்பெஷல் கெஸ்ட் இருந்ததுனால கொஞ்சம் நேர்மையும் நமக்கு ஆயிடுச்சு. பட் ஐ திங்க் அடுத்த வாரம் இன்னும் நல்லா விரிவாக எல்லாரும் பற்றியும் நிறைய பேசலாம்னு நான் நினைக்கிறேன்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி நிறைய புதுசு புதுசாக நம்ம ஏதாச்சும் ஒரு ஷோ நம்ம யோசிச்சு நம்ம நேயர்களுக்காக வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம மேனர் லேக்ஸ் இருக்குல்ல, நம்ம இங்கே சபப், அங்கே வந்து நம்மளோட தமிழ் கம்யூனிட்டி வந்து ரொம்ப வைட் ஸ்ப்ரெட்டாக இருக்கிற ஒரு சபப் அந்த சபப். ஸோ நாங்கள் வந்து நம்ம மெல்பர்ன் கப் டே இருக்குது பார்த்தீங்களா, டியூஸ்டே அன்னைக்கு வந்து ஒரு கம்யூனிட்டி கிரிக்கெட் இவெண்ட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். அந்த கம்யூனிட்டி கிரிக்கெட்டோட இவெண்ட் பேர் வந்து விபிஎல்னு வச்சுருக்கோம். விபிஎல்னா வாகை ப்ரீமியர் லீக். ஸோ நம்மளோட நாலு டீம்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு டீம் பேர் சேரன், இன்னொரு பேர் சோழன், பாண்டியன் அண்ட் பல்லவன் அப்படின்னு சொல்லி டீமை பிரித்து நான் ஒரு டீம் கேப்டனாக இருக்கேன். ஸோ எங்களோட கம்யூனிட்டியை வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கும் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து விளாட்றதுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்காக வந்து நாங்கள் இந்த இவெண்ட் வச்சுருக்கோம். ஸோ நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, பண்ணாதவங்க வந்து இதுக்கப்புறம் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். நாங்கள் வாலண்டியர்ஸும் தேடிட்டுருக்கோம் வந்து எங்களை இவெண்ட் நடத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லோரும் வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தேங்க்யூ, நாங்கள் வந்து இதோட விடைபெறுகிறோம். ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் கேட்டது நீங்கள் ஷோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஸோ உங்களை நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுற வரைக்கும் நான் உங்கள் ஆர்ஜே வினோத்
1: அண்ட் ஆர்ஜே ஜனனிராம். நன்றி
0: நன்றி, வணக்கம்.